0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயஷ்டா மாதம் 12 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

மற்றவரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் எந்த ஒரு பொருளையும் கள்ளத்தனமாக கவரும் எண்ணத்தை கைவிட்டு நெஞ்சத்தை காவல் செய்ய வேண்டும். குறள் எண் 281 அதிகாரம் கள்ளாமை.

0: மற்றவரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் எந்த ஒரு பொருளையும் கள்ளத்தனமாக கவரும் எண்ணத்தை கைவிட்டு நெஞ்சத்தை காவல் செய்ய வேண்டும். குறள் எண் 281 அதிகாரம் கள்ளாமை.
1: நாலொரு குறள் கேட்டோம். இனி ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமையான் எஸ் சிவகுருநாதர் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியின் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் தருபவர் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நீரும் உயிரும் அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மதுரத்தென்றலாக வலம் வருகிறது. 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரத்தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம், 9:00 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் எஸ் கஸ்தூரி ரங்கன் பாட்டு, எஸ் வரதராஜா அவர்களின் வயலின், சேர்ந்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுடைய மிருதங்க இசை கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை, துவாரம் வெங்கடசாமி நாயுடு அவர்களுடைய வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். பன்னிரண்டு 12:50 மெல்லிசையாக வளம் வருகிறது. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி பெண்களின் உடல் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பெரு மருத்துவர் கே காயத்ரி தேவி அவர்கள். 2:00

இருக்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வித்யாவதி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 விஷ்ணு திலக சங்கீதத்தில் ஆகமா சமஸ்கிருத உரை வழங்குகிறார் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள் சென்னை அஞ்சலாக, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பு தொடங்கும். 5:30 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி.ஆர். சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 எலும்புச்சியில் பூச்சியின் மேலாண்மை குறித்து, பெரியகுளம் தோட்டக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சரண்யா அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2 கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம், கடலும் கப்பலும், கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு சுர்கியோன் மெயின், 12 ஆண்டுகள் நிறைவடைந்த வளர்ச்சி திட்டம் ஒளிப்பதிவு கேட்கலாம். 10:15 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் மறுநாள் அதிகாலை 5:45 மீண்டும் ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நெறியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில், சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார்.

0: தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், தாய்லாந்தின் பேண்டராட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3ல விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3ல இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பு எய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தள்ளுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம், தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேயேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களையெல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால்

0: காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசாரக்கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கிறோம், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசாரக்கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரையாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்களெல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்கடிகள் அப்படிதான் சொன்னார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கனக்கும் பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனியம் பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் இணைந்திருக்கின்றோம். பக்தி பாடலில் முதல் பாடலாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பாடல் ஈஎம் ஹனிஃபா குரலில் இதோ பாடல்.

0: இன்று பராபா வருடம் வைகாசி மாதம் 19 2026 ஜூன் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, மக்காச்சோளம் விதை அமிர்த கரைசலில் விதை நேர்த்தி செய்யும் முறை, விதைப்பிற்கு தேவையான விதைகளை விதை அமிர்த கரைசலை கொண்டு அனைத்து விதைகளிலும் நன்கு பரவும்படி விதைப்பூச்சு செய்ய வேண்டும். விதைப்பூச்சு செய்த விதைகளை நன்கு உலர வைத்து பின்பு விதைப்பிற்கு பயன்படுத்த வேண்டும். இதன் பயன்களாக முளை குறித்து வெளிவருவதை துரிதப்படுத்துகிறது. விதைகளின் முளைப்பு திறனை 8-10% அதிகப்படுத்துகிறது. பக்கவேர்களின் முளைப்பு திறனை அதிகரித்து வறட்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துகிறது. இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நடப்பு 2026-2027 காரிப் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதாரண நெல் ரகங்களுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 72 உயர்த்தி ரூபாய் 2441 சன்ன நெல் ரகங்களுக்கு ரூபாய் 2461 வழங்கப்பட உள்ளது. பருத்திக்கு, அதாவது மத்திய இழை, ரூபாய் 8267 நீண்ட இழை பருத்திக்கு ரூபாய் 8667 உயர்த்தப்பட உள்ளது. எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் 1 ரூபாய் 10346 நிலக்கடலை குவிண்டால் 1 விலை

0: ரூபாய் 7517 ஆகவும் சூரியகாந்தி விலை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 8343 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தென்னை விவசாயிகள் கவனத்திற்கு. தென்னை மரங்களை தாக்கும் வெள்ளை ஈ கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். தென்னையில் ரூக்கோஸ் சுருள் வெள்ளை ஈ தாக்குதல் காணப்படுகிறது. தென்னை ஓலையில் வெள்ளை ஈக்கள் 50 முதல் 65 முட்டைகள் வரை சுருள் வடிவில் இடுகின்றன. இந்த முட்டைகள் 4 முதல் 7 நாட்களில் குஞ்சு பொறித்து ஓலையில் சாருறிஞ்ச தூங்குகின்றன. வளர்ச்சியடைந்த நிலையில் பறக்க தூங்கி அருகிலுள்ள மரங்கள் தோப்புகளுக்கு பரவுகின்றன. வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 2 விளக்கு பொறிகளை 7 முதல் 11 மணி வரை எரியவிட்டு கவர்ந்து அழிக்கலாம். ஏக்கருக்கு 10 மஞ்சள் ஒட்டு பொறிகளை நிலத்தில் இருந்து 5 அடி உயரத்தில் கட்டலாம் அல்லது மரத்தின் தண்டு பகுதியில் சுற்றிவிடலாம். பாதிப்புள்ள மரங்களின் ஓலைகள் மீது தண்ணீரை விசைத்தெளிப்பான் வாயிலாக அதிக அழுத்தத்துடன் பீச்சி அடித்து வெள்ளை ஈக்கள் மற்றும் முட்டைகளை அழிக்கலாம். உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா ஒட்டுண்ணிகள் ஏக்கருக்கு 500 எண்ணிக்கையில் ஓலைகளின் அடிப்பகுதியில் கட்டினால் வெள்ளை ஈக்களின் புழுக்களை உட்கொண்டு அழிக்கும். காக்ஸ்னிலெட் பொறிவண்டு மற்றும் என்கார்சியா ஒட்டுண்ணிகளை ஓலையில் வைத்தால் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். தெளிப்பு முறையை கையாள விரும்பினால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி வேப்பெண்ணெய் அல்லது 2 மில்லி அசாடிடிராக்டின் கலந்து அத்துடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து ஓலைகளின் அடிப்பகுதியில் தெளிக்கலாம். மேலும் வெள்ளை ஈ பாதிப்புள்ள தோப்புகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் இருந்தால் இயற்கை எதிரிகள் பெருகி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அந்த மண்ணுக்கும் தண்ணிக்கும் என்ன மாதிரியான பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணலாம், என்ன மாதிரியான உர மேலாண்மை முறைகளை வந்து கையாளலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். முன்னாடி வந்து 30 அடி 50 அடியில் தண்ணி கிடைக்கும், இன்றைக்கி 1000 அடி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, போர் வந்து போயிடுச்சு. அப்போ என்னென்னா அது கீழே இருக்கக்கூடிய பாறைகள் என்னென்னு யாருக்கும் தெரியாது, என்ன உப்பு அதில் அதிகமாக கலந்துருக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பார்வையில் நம்ம குடிச்சு பார்த்தாலும் சவராக தான் இருக்கும், அதில் என்ன உப்பு சவராக இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, விவசாயிகள் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மண் மற்றும் நீர் பரிசோதனை நிலை போய் நீங்க உங்க மண்ணையும் தண்ணியும் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாகுபடி செய்யும் போது பயிர்களும் நல்லா வளரும். ரெண்டாவது, தேவையில்லாத உரங்களை போடாம இருக்கணும் அப்படிங்கறது அதுல தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம மண் வளமும் நீடிச்சு இருக்கும். நாகரிகம் தோன்றினது வந்து ஆற்றங்கரையில, தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து புதுசாக மனித வாழ்விடங்கள் வந்து உருவாகும். இது இயற்கை, தண்ணி இல்லாத இடத்துல யாரும் இருக்கவே மாட்டாங்க.
2: இப்ப வந்து இந்த தீவன பயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது கால்நடைகளுக்கு இந்தந்த தீவனம்னு சொல்றாங்க இல்லையா, அது அடர் தீவனம்ங்கிறாங்க, உலர் தீவனம்னு சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. எதை வந்து தேர்வு செஞ்சு இத வந்து கொடுத்தா அதுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
1: இப்போ தீவனத்தில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற நம்ம மாவுச்சத்து கொடுக்கக்கூடிய தீவனப்பயிர்கள் இருக்குது, புரதங்களை தரக்கூடிய தீவனப்பயிர்கள் இருக்குது, மினரல்ஸ் கலவையாக தான் கொடுக்கணும். கால்நடைகளுக்கு நீங்கள் ஒரே மாதிரி தீவனத்தை வெறும் சீமப்புல்லாக கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதற்கு பால் உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிரும். எல்லாருமே சராசரியே சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு எங்கள் மாடு 10 லிட்டர் கறக்கும் அப்படின்னு, ஆனால் ஒரு நாள் கூட 10 லிட்டர் வந்து வந்திருக்காது, 9 லிட்டர், 7 லிட்டர், 8 லிட்டர், 6 லிட்டர் இப்படி மிக்ஸ் ஆகி தான் வரும். நீங்கள் எவ்வளவுக்கு வந்து தீவனத்தை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ, எல்லாமே அடர் தீவனம் முதற்கொண்டு அசோலா, அதே மாதிரி மற்ற புரதம் தரக்கூடிய வேலி மசால், முயல் மசால், தீவன தட்டாம்பேறு, நிலக்கடலை கொடி, இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு அந்த 10 லிட்டர் 12 லிட்டர் அப்படிங்கிற உற்பத்தி திறன் வந்து அதிகமாக கிடைக்கும்.
2: சரிவிகிதமாக
1: கொடுக்கணும். அது இல்லாமல் வெறும் நம்ம வந்து புல் வகையே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதிக உற்பத்தி திறனை அடைய முடியாது. ஸோ அதனால் விவசாயிகள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம தீவனம் கொடுக்கும்போது எல்லாமே வந்து சரிவிகித அளவில் கொடுக்குறோமா அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல மகசூல் வரும். மில்க் ஈல்டோ இல்லை வந்து ஆடுகளுக்கு வந்து கறிப்பிடிப்பு திறனோ, கோழிகளுக்கு வந்து முட்டையிடும் திறனோ கண்டிப்பாக கூடும். பெரும்பாலும் நிறைய விவசாயிகளோட நிலத்துக்கு போயிருக்கோம், நிறைய விவசாயிகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்து ஆலோசனை பெற வந்து வருவாங்க. எல்லாருமே கால்நடை வச்சுருக்காங்களா, கம்பு நேப்பி இருக்கிறாசன்னு சொல்லுவோம், அதை வந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க. சரி, அதை தவிர்த்து வேறு என்ன சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா வேறு எதுவுமே தீவனத்துக்கு சாகுபடியே பண்ணலை. ஸோ முதல்ல விவசாயிகள் வந்து அது மட்டும் இல்லாமல்

0: அச்சோளம், தீவனம் மக்காச்சோளம், வேலி மசால், குதிரை மசால், முயல் மசால், இதை விட முக்கியமாக வந்து அசோலா. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வந்து தீவனம் சாகுபடி பண்ணுறாங்க. அது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்று வந்து உங்களுக்கு தீவன செலவினம் வந்து குறையும், இன்னொன்று வந்து கால்நடைகளுக்கு தேவையான உணவு வந்து சரிவீதத்தில் கிடைக்கும். கம்பெனி பீர் கிராஸ் ஒட்டு புல் போட்டிருக்கேன் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க. அதை வந்து பகுதி பகுதியாக பிரித்து, இப்போ உங்கள்கிட்ட ஒரு நிலம் இருக்குன்னா அதை வந்து எந்த ரேஷியோவில் பிரிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து சாகுபடி பண்ணலாம்.
1: இப்போ இது விஷயமா ஒரு ஆலோசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்?
0: இது இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் அறிவியல் மையங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தீவன பயிர்கள் வந்து எப்படி பாகுபடி பண்ணலாம் எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் உங்கள் ஒரு இரண்டு ஊராட்சிகளுக்கு ஒன்று இல்லை ஒரு ஊராட்சிக்கு ஒன்று கூட கால்நடை மருத்துவமனைகள் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஏதாவது மானியத்தில் விதைகள் விதை கரணைகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு தீவன சம்பந்தமானது, அதே மாதிரி தாது உப்புக்கள்லாம் வந்து அங்கேருந்து சப்ளை பண்ணுவாங்க. வெட்டினரி யூனிவர்சிட்டி மூலமாக உழவர் பயிற்சி நிலையங்கள் வந்து வச்சுருக்காங்க. அங்கே போனீங்கனாலும் அங்கே வந்து பேராசிரியர் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயுமே வந்து வேளாண் அறிவியல் மையங்கள் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து ரெகுலராக இந்த மாதிரி நிலைய பயிற்சி இல்லைன்னா வெளிவளாக பயிற்சி வந்து வைப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வேளாண் அறிவியல் மையங்கள் வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த கால்நடை பல்கலைக்கழகம் மூலமாக இயங்கக்கூடிய உழவர் பயிற்சி நிலையத்திலையும் ரெகுலராக பயிற்சி, இப்போ ஏன்னா இது வந்து கால்நடை சம்மந்தமாக வர்றதுனால அவங்க ரெகுலராக இது சம்மந்தமாக பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கால்நடை துறை மூலமாக பயிற்சிகள் வந்து நடக்கும். அவங்க தான் வந்து மானியம் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாவட்டத்தில் இந்த மூணு மையங்களை நீங்கள் அணுகி உங்களுக்கு தீவன பயிர் சாகுபடி பற்றிய பயிற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: இனி தொடர்வது 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

0: இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும்

0: என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும் மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஒரு நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க்ஸ் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எளிதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: பிளாஸ்டிக் நம்ம வீட்டில் ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக். நம்ம வாழ்க்கையில் பிளாஸ்டிக் கெஸ்ட் இல்லை, பர்மனன்ட் ஃபேமிலி மெம்பராகவே குடியேறிடுச்சு. நம்ம கடையில் அண்ணா ஒரு சின்ன கவர் கொடுங்கண்ணே அப்படின்னு வாங்குற சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் கவரோட ஆயுஸ் வெறும் 10 நிமிஷம், வீட்டுக்கு வந்ததும் கிழிஞ்சி போயிடும் அல்லது குப்பைக்கு போயிடும். ஆனால் அது இந்த பூமியில் முழுசாக மக்கி போக எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 500 வருஷம். அதாவது நம்ம பேர குழந்தைங்க காலத்தில் கூட பூமியில் எங்கேயாவது கிடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் மழை வந்தால் சாலையில் தண்ணி நிற்கிறது இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? குப்பையோடு சேர்ந்து கிடக்கும் பிளாஸ்டிக் கவர்கள். மழை தண்ணி ரோட்டில் நிற்க பிளாஸ்டிக்கும் ஒரு காரணம். அது மட்டுமே முக்கிய காரணம் இல்லை, பிளாஸ்டிக் கவர்கள் போய் வடிகாலில் உட்காந்து இங்கேருந்து நான் நகர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்ச மாதிரி அடைச்சி கிடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தண்ணீர் போக வழி இல்லாமல் சாலையிலேயே நிற்கும். தெரு முனையில் இருக்கிற குப்பைத்தொட்டை கவனிச்சிருக்கீங்களா? நாம் மிச்சம் வச்ச சாப்பாட்டை பிளாஸ்டிக் கவரில் கட்டி போட்டுருவோம். பாவம் அந்த மானுங்க பசியில் சாப்பாட்டோடு சேர்ந்து அந்த கவரையும் திங்கும். அது வயிற்றுக்குள்ளே போய் தங்கி அதுங்களோட உயிருக்கே ஆபத்தாக முடியுது. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் பிளாஸ்டிக் பெரிய பிரச்சனை. தினமும் உலகம் முழுவதும் சுமார் 2000 குப்பை லாரிகள் நிறைய பிளாஸ்டிக் குப்பை ஆறுகள், ஏரிகள், கடல்களில் கொட்டப்படுது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு 2 குப்பை லாரி அதிகமாக வந்தாலே மக்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க. இங்கே என்னென்னா 2000 லாரி. ஒவ்வொரு வருஷமும் சுமார் 19 முதல் 23 மில்லியன் டன் வரை பிளாஸ்டிக் கழிவுகள் தண்ணீர் இருக்கிற இடங்களில் கலக்குது. அதாவது ஏரி, கடல், ஆறு எதையும் விடலை. இது வெறும் குப்பை பிரச்சனை இல்லை, இது சுற்றுச்சூழல் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. பிளாஸ்டிக் போய் தண்ணீரில் கலக்கும் போது அங்கே இருக்கிற இயற்கை சூழல் மாறுது, மீன்கள், பறவைகள், கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அதனால் மீன்பிடி தொழில், உணவு

0: பற்றி எல்லாமே பாதிக்கப்படுது. வருஷத்துக்கு லட்சக்கணக்கான டன் பிளாஸ்டிக் கடலுக்குள்ளே போகுது. பாவம், கடலில் இருக்கிற மீன்கள் ஆமைகள் இதை உணவுன்னு நினச்சி சாப்பிடுது. ஒரு ஆமை தண்ணீரில் மிதக்கிற பிளாஸ்டிக் கவரை ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு நினச்சி கூட சாப்பிடலாம். இன்னொரு பிரச்சனை, இந்த பிளாஸ்டிக் அப்படியே இருக்காது, சின்ன சின்ன துகள்களாக உடையும். இதுக்கு பேர் மைக்ரோ பிளாஸ்டிக். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் குடிக்கிற தண்ணீரில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கலாம், நாம் சாப்பிட்ற மீன்களில் கூட இருக்கலாம். அதாவது நாம் போட்ட பிளாஸ்டிக் சுற்றி சுற்றி கடைசியில் நம்ம தட்டுக்கே ரிட்டர்ன் கிஃப்ட் ஆகி திரும்ப வருது. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாயின்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. இப்போல்லாம் மொபைலில் தட்டினா போதும், அடுத்த நாளே வீட்டு வாசலில் பார்சல் வந்து நிற்கிது. பொருளை பிரித்து எடுக்கிற சந்தோஷம் வேறு லெவல். ஆனால் அதோட கூட வர பபுள் ரேப், பெரிய பிளாஸ்டிக் கவர், டேப், இதெல்லாம் என்ன பண்ணுறோம், நேராக குப்பை தொட்டிக்கு தான் போகுது. அந்த பபுள் ரேப்பை டொக்கு டொக்குன்னு உடச்சி விளையாடுறது ஜாலி தான், ஆனால் அது மக்கவே மக்காது. சரி, இவ்வளவு பிரச்சனைனா என்ன செய்யலாம்? முதல்ல ஒரு விஷயம், பிளாஸ்டிக் முழுசாக வேணாம்னு சொல்ல ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது நம்ம வாழ்க்கையோடு கலந்துடுச்சு. ஆனால் தேவையில்லாத பிளாஸ்டிக் குறைக்கலாம். இனிமேல் பைக் சீட்டுக்கு அடியிலேயோ கார்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ ஒரு துணிப்பையை நிரந்தரமாக வச்சுருங்க. கடைக்காரர் கவர் தரும்போது நோ தேங்க்ஸ்ண்ணே, என்கிட்ட பை இருக்குன்னு கொஞ்சம் கெத்தாக சொல்லுங்கள். நம்புங்க, அதில் ஒரு ஹீரோ ஃபீல் இருக்கும். ஒரு தண்ணீர் பாட்டிலை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற பொருட்களை கொஞ்சம் தவிர்க்கலாம். பிளாஸ்டிக் குப்பைகளை தனியாக சேகரிக்கலாம். மனிதர்கள் ஒரு வருடத்துக்கு 2.1 பில்லியன் முதல் 2.3 பில்லியன் டன் வரை குப்பை உருவாக்குறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த குப்பை அரக்கனை வீழ்த்தணும்னா இந்த 5 பிரின்சிபல்ஸை மைண்டில் வச்சுக்கணும். ப்ரிவென்ஷன், தடுத்தல், தேவையில்லாத குப்பைகள் உருவாக்குவதை முதலேயே தடுக்கணும். ரிடக்ஷன், குறைத்தல், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களோட பயன்பாட்டை நல்லா குறைக்கணும். ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்துதல், ஒரு முறை பயன்படுத்திய பொருட்களை தூக்கி போடாமல் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும். ரீபர்பஸிங், மாற்று பயன்பாடு, ஒரு பொருளை வேறொரு நல்ல விஷயத்துக்கு மாற்றி பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு பழைய டயர்களை கார்டனில் செடி வளர்க்க தொட்டியாக மாற்றுறது. ரீசைக்கிளிங், மறுசுழற்சி, பேப்பர், பிளாஸ்டிக், மெட்டல் கழிவுகளை புது பொருளாக ரீசைக்கிள் பண்ணணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள். இயற்கை

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்றைய நாள் பற்றிய சிறப்புகளோடு இணைவது வயலட் மேரி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை. 465 உரோமை நகரம் 2 வாரங்கள் முற்றுகையிடப்பட்டு சூறையாடப்பட்ட நாள் இன்று. 1998 ஆம் ஆண்டு முதலாவது சிலுவை போர் அத்தியோகியா மீதான முதலாவது முற்றுகைக்கு முடிவுக்கு வந்தது. 1615 பிரெஞ்சு கத்தோலிக்க மத பரப்பாளர்களின் முதற் தொகுதியினர் கனடாவின் கியூபக் நகரை அடைந்தனர். 1805 நெப்போலிய போர்கள் பிரெஞ்சு எசுப்பானிய கடைப்படையினர் பிரித்தானியிடமிருந்து பிரான்ஸ் கோட்டைக்கு செல்லும் வழியில் டைமண்ட் குன்று என்ற ஆளில்லாத தீவை கைப்பற்றிய நாள் என்று. 1835 பிடி ஃபர்ன் ஐக்கிய அமெரிக்காவிற்கான தனது முதலாவது வட்டரங்கு சுற்றை ஆரம்பித்த நாள் என்றுதான். 1896 மார்கோனி தன் புதிதாக கண்டுபிடித்த கம்பியில்லா தந்திக்கான காப்புரிமையை பெற்றார். 1919 அமெரிக்காவின் 8 மாநிலங்களில் இன்றைய நாள் புரட்சியானது ஆரம்பமானது. 1924 அமெரிக்க

ஐக்கிய அமெரிக்காவில் பிறந்த அனைத்து பழங்குடிகளும் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் சட்ட மூலத்தை கால்வின் கூலிஜ் இன்றுதான் அறிமுகப்படுத்தினார். 1441 இரண்டாம் உலகப்போர் ஜெர்மானிய படையினர் கொண்டமாரி கிராமத்தில் கிரேக்க குடிமக்களை சிறைப்பிடித்தார்கள். 1946 இத்தாலியில் முடியாட்சியை குடியரசாக மாற்றும் முடிவுக்கு மக்கள் பெருமளவு ஆதரவு வாக்களித்தனர். இத்தாலியில் மூன்றாம் மன்னர் நாட்டை விற்று வெளியேறினார். 1979 ஆண்டில் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் போலந்துக்கு பயணம் மேற்கொண்டார். டெக்சாஸிலிருந்து மென்ட்ரியாவில் நோக்கி சென்ற எபார் கனடா வானூர்தி விபத்துக்குள்ளானது. 1999 பூட்டானில் முதன் தடவையாக தொலைக்காட்சியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. 2003 வேறொரு கோளுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிரஸ் என்ற தனது முதலாவது விண்கலத்தை ஐரோப்பிய ஆய்வு மையம் ஈசா கசக்ஸ்தானில் பைக்கானூரிலிருந்து ஏவியது. 2012 ஆண்டு முன்னாள் எகிப்திய அரசு தலைவர் புரட்சியின் போது அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். 2014 தெலுங்கானா அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் 29வது மாநிலமாக அறிவிக்கப்பட்ட நாள் என்று இன்றைய நாள் பற்றிய சிறப்புகளை அறிந்து கொண்டோம். தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. தலைவாசல் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
4: நேரம் 7:10. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது மதுரத்தென்றில் திரையிசை நிகழ்ச்சியில் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: விழுந்தது குறித்து விசாரிக்க இரண்டு தனி குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் நூற்றாண்டு கால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது

0: பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது.

0: அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்பில்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 7:25.
2: உதடுகள், மேலெண்ணம், நாக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள்.
1: வானம், பூமி, கடல் இவை மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அதை போலத்தான் காதும் மூக்கும் தொண்டையும். மூக்கினில் நுழையும் காற்று மூக்கின் பின்புறம் உள்ள நடுச்செவி குழல் வழியாக நடுச்செவி வரை செல்லும். விழுங்கும் போதும் கொட்டாவி விடும் போதும் மட்டுமே திறந்து நடுச்செவியினுள்ளும் காதின் பின்புறம் உள்ள எலும்பிலும் காற்று சிற்றறைகளை மேம்படுத்தும். பின்னர் தொண்டை வழியாக குரல் வலை நான் என்னும் கதவுகளை தாண்டி நுரையீரல்களை அடையும். ஆக காற்று மூக்கின் வழி மட்டுமா செல்கிறது? இல்லை, மூக்கை அடைத்து விட்டால் வாயின் வழியையும் சுவாசிக்க முடியும். உதடுகள், மேலண்ணம், நாக்கு சுழற்சி, குரல் வலை நானிலிருந்து வெளிப்படும் குரலை பேச்சாக மாற்றும் ஒருவரை பேச்சு மூச்சின்றி கிடக்கிறார் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா? என்றால் மயக்கம் அடைந்து விட்டார் என்று பொருள். ஆக பேச்சு மூச்சிலிருந்துதான் வருகின்றது. வாய்ஸ் என்பது வேறு, பேச்சு ஸ்பீச் என்பது வேறு. திரவங்களை விழுங்குவதற்கும் உணவை நன்கு கூழாக்கி விழுங்க பற்களும் நாவும் ஒற்றுமையாக இயங்கும். உணவு பாதையும் மூச்சு பாதையும் கழுத்தில் இரண்டாக பிரியும். உணவோ நீரோ உமிழ்நீரோ மூச்சு பாதையில்

0: நுழைந்தால் இருமல் உண்டாகும், மூக்கு வழியாக புரை ஏறும். இது எதனால் நடக்கிறது என்றால், நுரையீரலில் உள்ளே காற்று மட்டுமே நுழைவதற்குத்தான் வழி. வேறு பொருட்கள் சென்றால் ஒரு பாதுகாப்பாக இருந்து இருமலோ புறையேறுதலோ நடக்கும். மேல்தாடை கீழ்த்தாடை உதடுகள் திறந்து மூடி பக்கவாட்டில் அசைந்து பேச்சுக்கும் உணவை அரைத்து கூழாக்கவும் முகத்தசைகளும் உமிழ்நீர் சுரப்பிகளும் உதவுகின்றன. உமிழ்நீர் சுரப்பிகள் வாய்க்குள் இல்லாவிட்டாலும் கழுத்தின் மேல் பகுதியிலும் நாவின் அடியிலும் கன்னத்தின் இரு பக்கங்களிலும் அமைந்துள்ளன. இவைகள் நாளமுள்ள சுரப்பிகள் எனப்படும். இங்கு சுரக்கின்ற உமிழ்நீரானது நாளத்தின் வழியாக வாய்க்குள் வந்து சேர்கின்றன. இவைதான் திட உணவை திரவ அல்லது செமிசாலிட் என்று சொல்லப்படுகின்ற கூழாக மாற்றி விழுங்குவதற்கு தொண்டைக்கு அனுப்புகின்றன. அப்படி விழுங்கும் பொழுது நாவு நமது மேலெண்ணத்தை நோக்கி அசைந்து அந்த உணவு கவளத்தை உள்ளே அழுத்தி செயல்படுகின்றது. அப்பொழுது கழுத்தில் அமைந்துள்ள மேல் நடு கீழ் கன்ஸ்ட்ரிக்டார்ஸ் என்கின்ற சுருங்கக்கூடிய தசைகள் அவற்றை நேரடியாக உணவு குழலின் வாய்ப்பகுதிக்கு அனுப்பிவிடுகின்றன. அந்த வாய்ப்பகுதி எப்பொழுதும் மூடியே இருக்கும். உணவு உண்ணும் பொழுதும் தண்ணீர் குடிக்கும் போதும் மட்டுமே அவை திறக்கும். இவை தவிர நாம் சுவாசிக்கும் காற்றும் உணவு குழல் வழியாக சென்று வயிற்று பகுதியில் தேங்கும். சிறு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பொழுது தாயார் என்ன செய்வார்? அந்த பாலருந்திய குழந்தையை எடுத்து தோளில் போட்டு முதுகை லேசாக தடவி கொடுப்பார். அப்பொழுது அது பால் அருந்தும் பொழுது காற்றையும் சேர்த்து உள்ளே இழுத்திருக்கும். அந்த காற்று வாய் வழியாக வரும். அப்படி வாய் வழியாக வர வைத்த பின்பு தொட்டிலில் இடுவார்கள். தொட்டிலில் இடும் பொழுது அந்த முதுகை தடவி கொடுத்து அந்த காற்றை அனுப்பாவிட்டால் குழந்தையினுடைய வாயிலிருந்து முகமெல்லாம் பாலாக அங்கே சிதறி கிடப்பதை நாம் தொட்டியில் தூங்குகின்ற குழந்தைகளில் பார்க்கலாம். இந்த கழுத்தில் நாளமில்ல சுரப்பிகள் தவிர நாளமில்லாத சுரப்பிகள் தைராய்டு பேரா தைராய்டு சுரப்பிகளும் அமைந்துள்ளன. நிணநீர் சுரப்பிகளும் கழுத்தில் நாளங்களின் தொடர்ச்சங்கிலி போல அமைந்துள்ளன. கழுத்தில் இத்தனை சுரப்பிகளும் இருக்கின்றன. இந்த தலையினை மார்பு கூட்டுடன் இணைக்கும் தசைகளும் கழுத்து முள்ளெலும்புகளும் மூளைக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் பெரிய தமனிகளும் சிரைகளும் பாலமாக அமைந்துள்ளது. தலையையும் மார்பு கூட்டையும் இணைக்கும் மூச்சு குழலும் உணவு குழலும் இப்பாலத்தினுடையதான் செல்கின்றன. இதை தவிர தலைமைச் செயலகமாக செயல்படுகின்ற நம்முடைய தலையிலிருந்து வருகின்ற முகுளத்திலிருந்து தொடர்ச்சியாக வருகின்ற தண்டுவடம் நம்மளுக்கு முதுகில் பயணிக்கின்றது. அவற்றிலிருந்து வருகின்ற நரம்புகள் இருபக்கமும் பிரிந்து பிரிந்து பிரிந்து நம் உடலினை இயங்க செய்கின்றது.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் இப்பொழுது 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம்.
4: எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாமல் புறப்பட்டு மேலே ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்கே போனால் உங்கள் எடை குறைஞ்சிரும் அப்படின்னார் இன்னொருத்தர். இவர் வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம்ம எடை குறைஞ்சிரும். ஒரு கட்டத்தில் நமக்கு எடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவோம். விண்வெளியில் ஏற்படுற இந்த நிலைமையை எடையற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கேயே அது மாதிரி ஒரு எடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64 வயசு, 2வது உலக யுத்தத்தில் இடது காலை இழந்தவர். இந்த வயசில் இந்த நிலைமையில் அவருக்கு விண்வெளியில் பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லாரும் அந்த வயசில் ஒரேடியாக மேலே போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் போட்டார். அந்த அமைப்பும் சரின்னு ஒத்துக்கிட்டது. உடனே இவருக்கு

பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பயிற்சி ஃப்ரான்ஸில் நடக்குது. அது எப்படின்னா, விண்வெளிக்கு பிரயாணம் பண்ணுறவங்க அங்கே போய் சேர்ந்த உடனே எடை இல்லாமல் போயிடுது இல்லையா, அதே மாதிரி ஒரு எடையற்ற நிலையை ஒரு விமானத்துக்குள்ளேயே உண்டாக்குறாங்க. அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சின்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமாக 40 தடவை எடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை எடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதில் இன்னொரு அவஸ்தை உண்டு. விமானம் வேகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்பில் பதிச்சவாறு அவரை படுக்க வச்சுருந்தாங்களாம். விமான

0: அதிகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்பில் பதிச்சவாறு அவரை படுக்க வச்சுருந்தாங்களாம். விமானம் வேகமாக மேலே போகிறப்ப அவருக்கு அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்பில் இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான். அவ்வளோ அழுத்துச்சான். ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குறப்போ அவர் அவரோட ஆசனத்தில் இல்லையாம். மேலே கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம். காலை லேசாக உதச்சிருக்கிறார். உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்புனாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்து தான். அவர் பையில் இருந்த பேனா வெளியில் கிளம்பி அவரோட மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டிச்சான். இடையற்ற நிலையில் இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே நான் உணரலை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமாக பிளேனில் போகிறவங்க இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தாலும் இது தெரியும். மேலே எழும்புறப்போ நம்ம உடம்பு எடை கூடினது மாதிரி தெரியும். கீழே அழுத்தம், கீழே இறங்குறப்போ உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்தில் இந்த இடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்தில் வந்து விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் இடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கவலை. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னார் ஒரு டாக்டர். 6 மாதம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனார். எவ்வளவு எடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கானார் இல்லை குதிரைக்கு அப்படின்னாராம் அவர்.
1: நேரம் 7:35.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நீரும் உயிரும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
3: வணக்கம் நேர்களே. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அது உண்மைதான். நம்முடைய நிலப்பகுதி முக்கால்வாசி நீரால் சூழப்பட்டது. அதில் கிடைக்கக்கூடிய நன்னீர் அப்படின்னு பார்த்தோம்னா கால்வாசி தான். அந்த கிடைக்கக்கூடிய அந்த நன்னீரையும் நம்ம இப்போ என்ன செஞ்சு வச்சுருக்கோம்? பாழ்படுத்தி வச்சுருக்குறோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய குடிநீரை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில் தான் இப்போவும் இருக்கிறோம். இந்த நிலைமை நீடித்தால் எதிர்காலம் என்ன ஆகும்? மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான நீர் ஒரு அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நீரும் உயிரும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நாம் பேச காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவர் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: நீர் இல்லாமல் இந்த உயிர்கள் எதுவுமே இல்லை. விஞ்ஞான ரீதியாக நீர் எவ்வளவு முக்கியம் சார்?
4: இது வந்து அடிப்படையாக நம்ம நீரை பற்றி நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வைரமுத்தோட கவிதை கூட இருக்குது, தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம் தண்ணீர் கரையில் முடிக்கின்றோம். இப்போ நீருக்கும் உயிருக்கும் இதை விட ஒரு எளிமையான ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லிட முடியாது. இந்த உலகம் தோன்றினதை பற்றி நிறைய அறிவியலாளர்கள் நிறைய கருதுகோள்கள் வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான கருதுகோள் வந்து காஸ்மிக் சூப் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காஸ்மிக் சூப் தியரி? இந்த சூப்புன்றது என்னென்ன? சூப்புன்னா வந்து ஒரு நீர் தான். முதல் முதல்ல உலகம் ஆரம்பித்தப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, எரிமலைகள் வெடித்து ஒரு சின்ன நீர்மம் மாதிரி ஒரு பொருள் உருவாச்சு. அந்த நீர்மமான பொருளிலிருந்து தான் ஒரு முதல் ஒரு உயிரி ஃபார்ம் ஆச்சு. அந்த ஒரு உயிரிலிருந்து தான் வந்து பின்னாடி இவ்வளோ பெரிய லைஃப் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த தியரி பேர் காஸ்மிக் சூப் தியரின்றோம். உடம்பில் இருக்க மேக்ஸிமம் 70% 80% தண்ணி மட்டும்தான். உடம்பில் தண்ணி இருக்குது, நம்மளை சுற்றி இருக்க நீர்நிலைகளில் தண்ணி இருக்குது. நம்ம வந்து நீர் இல்லாமல் நம்மகிட்ட விவசாயம் கிடையாது, நீர் இல்லாமல் நம்ம தாகத்தை தணிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில்

0: உணர்வை இன்னொருத்தவனுக்கு நம்ம வெளிப்படுத்துறது கூடமா கண்ணீரில் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். நீரும் உயிர்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான இது.
1: இப்போ நான் தொடக்கத்திலே கொடுத்தேன், பூமி வந்து முக்கால்வாசி பாகம் நீரால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதில் பெரும்பாலும் கடல் நீர் தான் அதிகமாக இருக்குது. பட் அவ்வளவுதான் நீர் இருந்தாலும் நம்ம ஏன் நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றோம்?
0: இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம வந்து நம்ம இந்தியாவை சொல்கிறப்ப வந்து என்ன சொல்கிறோம், ஒரு தீபகற்பம் சொல்கிறோம். தீபகற்பம்னா என்ன, மூன்று பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பு. அப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் கடல் இருக்கப்போ வந்து நீர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன செய்யணும், தண்ணீர் பற்றாக்குறையாக வரக்கூடாது. ஆனால் நம்ம ஏன் தண்ணீர் பற்றாக்குறையை ஃபேஸ் பண்ணுறோம், ஏன்னா இவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதில் நம்ம ஒரு 3% தண்ணி மட்டும்தான் குடிக்கக்கூடிய ஃபார்மெட்டில் இருக்குது. அந்த குடிக்கக்கூடிய ஃபார்மெட்டில் இருக்க தண்ணியை வந்து என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்க, நிலத்தடி நீராக இருக்குது, ஏரியில் இருக்குது, குளங்களில் இருக்குது. அப்போ இந்த 3 இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை நீர் இருக்குது. இப்போ வந்து லிமிட்டட் சோர்ஸஸ் ஆஃப் நீர் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தாததுனால வர பிரச்சனைகளை தான் வந்து உலகம் ரொம்ப பெரிய முக்கியமான பிரச்சனையாக பார்க்குது.
1: கண்டிப்பாக சார், மனிதர்கள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, செடி கொடியாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள மனிதன் வரைக்கும் நீரோடைய அவசியம் ரொம்ப முக்கியமானது. இந்த உயிரினங்களில் நீர் வந்து எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது?
0: இப்போ நீர் வந்து எங்கெங்கன்னா பங்கு வைக்குது. இப்போ நான் ஒரு நாள் காலையில் நான் எந்திரிக்கிறேன், காலையில் எந்திரிக்கிறவனே வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு டீ குடிக்கிறேன். டீ குடிக்கிறப்ப வந்து என்னென்னா அது ஒரு நீர்ம பொருள். அடுத்து நான் என்ன செய்கிறேன், நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப வந்து என்ன செய்கிறேன், நான் ஒரு காய்கறிகளை வாங்குகிறேன். காய்கறிகள் பூரா எதனால் விளையுது, தண்ணீர்னால தான் விளையுது. நான் ஒரு நாளைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீர் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாசிபிலிட்டி கிடையாது நமக்கு. நாசா மாதிரியான மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் எந்த கோளில் நீர் இருக்கோ அங்கனுக்குள்ளே வந்து உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குது, சாத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்க அண்ட பெருவெளியில் பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் பருகக்கூடிய அளவு நீர் இருக்குது. பூமியில் மட்டும்தான் அந்த பருகக்கூடிய நீர் வந்து விளைச்சலுக்கு ஏதுவாக இருக்குது. அந்த பருகக்கூடிய நீர் வந்து என்னென்னா வந்து எல்லா உயிரினங்களுக்கு ஏதுவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த நீரை எப்படி பயன்படுத்தணும், அதில் இருக்க சில புரிதல் குறைகள்னால் வந்து நீரை எப்படி பயன்படுத்தணும், ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் வந்து சேமிக்கணுன்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.
1: உலக அளவில் இந்த வாட்டர் கிரைசிஸ் எந்த அளவுக்கு ஆபத்தானது
0: சார்? நம்ம உலக அளவில் மட்டும் இல்லை, நான் ரெண்டு விதமாக சொல்கிறேன். நான் முதல்ல வந்து இந்திய அளவுலேயும் சரி, அடுத்து வந்து உலக அளவுலையும் சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஜீரோ வாட்டர் டேன்ற கான்செப்ட்னா உலகங்களில் எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி இதில் வந்துனா வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்து, ஈவன் நம்மளோட அருப்புக்கோட்டை விருதுநகர் சைடில் கூட வந்து தண்ணீருக்கு வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டி இருக்குது. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்க ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ 3 உலகப்போர் வந்து தண்ணீர்னாலும் நடக்கலாம் அப்படின்னு உலக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. ஸோ வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதை பற்றி நம்மளோட புரிதல் வந்து என்னென்னா போதுமான அளவு இல்லை.
1: ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது நான் சொல்கிறது ஒரு 40 வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு போர்வெல் போடுறாங்க அப்படின்னா 20 அடியிலேயே வந்து தண்ணீர் நிறையா வரும். அதற்கு மேலே அவங்க வந்து 30 அடிக்கு மேலே போட்டதே கிடையாது. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா 500 அடி 600 அடி வரைக்கும் போட்டாலுமே தண்ணீர் வரமாட்டேங்குது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 500 அடி போட்டும் தண்ணி வரலையே அப்படின்னு ரொம்ப கவலைக்குள்ளாகிறாங்க. இதனுடைய உண்மையான நிலைமை இப்போ எப்படி இருக்குது?
0: இன்றைக்கி வந்து நம்ம தண்ணீர்ன்றதை டிபெண்ட் பண்ணிக்கணும், நிலத்தடி நீரை மட்டும்தான் வந்து நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நிலத்தடி நீரோட நீர்மட்ட அளவு எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த பர்டிகுலர் ஏரியாவை சுற்றி இருக்க ஆறுகள், குளம், கண்மாய் ப்ளஸ் வந்து மழை நீரை வந்து எப்படி சேகரிக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து தான் நிலத்தடி நீர் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் போகிறீங்க, அங்கே வந்து நிலத்தடி நீர் வந்து ஒரு நல்லா இருக்குது, ஒரு 50 அடியில் தண்ணி வந்துடுது. ஆனால் நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து 300 அடி போட்டாலும் வரமாட்டேன்னா. அப்போ நான் என்ன செய்யணும்னா, நகரங்களை சுற்றி இருக்க நீர்நிலைகளை பூரா நம்ம மாசுபடுத்திட்டோம். நகரங்களில் இருக்க மழைநீர் சேகரிப்புன்ற அப்படி ஒன்று கிடையாது. நகர மக்கள் பூரா எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட்னு என்ன செய்கிறான், பூமியை எந்த அளவுக்கு நம்ம ஓட்ட போட்டு தண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, உங்களை சுற்றி எந்த நீர்நிலைகளையும் நீங்கள் பராமரிக்காமல் அதை பாதுகாக்காமல் உங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டும் உயரும்னா அது என்றைக்குமே நடக்கவே நடக்காது, அது உயரவும் உயராது. ஸோ அதனால தான் வந்து நிலத்தடி நீர் மட்டும் கம்மியாகிருது. அப்போ நம்ம போர் போடுறப்ப வந்து என்னென்னா நமக்கு நீரும் கிடைக்க மாட்டேங்குது.
1: கிளைமேட் சேஞ்சஸ், காலநிலை மாற்றத்திற்கும் இந்த நீருக்கும் தொடர்பு இருக்கா?

0: முக்கியமாக இருக்குது சார். ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லுது, 2050 6 பில்லியன் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான தண்ணீர் கிடைக்காதுன்னு அந்த நிறுவனம் வந்து அவங்களோட ஆய்வு முடிவை சொல்கிறாங்க. இப்போ காலநிலை மாற்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க நீர்நிலையில் பூரா எவ்வளோ தூரம் வந்து பால்படுத்தணுமோ பால்படுத்திட்டோம். அது என்ன பால்படுத்துகிறோம்னா வந்து என்ன செய்கிறோம், இந்த ஏரி குளம் கண்மாய் இப்படின்னா இருந்ததை பூரா என்ன செஞ்சிட்டோம், அதுலேருந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்ப வந்து என்னென்னா, மழை நீர் பெய்யுது, போதுமான அளவுக்கு மழை வந்தாலுமே அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அதை தேக்கி வைக்கிறதுக்கான ஒரு ஒரு கட்டமைப்பே இல்லாமல் போயிடுது. இப்போ கட்டமைப்பு இல்லாமல் போகிறப்ப வந்து என்னென்னா, போதுமான அளவு மழை பெஞ்சால் கூட அது நிலத்தில் நிற்கிறது கிடையாது. அதனால் வந்து என்னென்னா, நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஓவராலாக நமக்கு குடி தண்ணியும் கிடைக்க மாட்டேன்து, நிலத்தடி நீரும் ரொம்ப கம்மியாக போயிடுது.
1: நீர் நிலைகளை நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம், அதனால நீருடைய தேக்கம்லாம் அந்த இடங்கள்லாம் பாழ்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் நீர் மாசுபாடு, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்.
0: இப்போ நீர் மாசுபாடுன்றவனே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, வந்து ஒன்று நம்ம இப்போ செஞ்ச தப்பு என்னென்னா, நீர்நிலைகளை பூரா ஆக்கிரமித்து அழிச்சது. ரெண்டாவது, இருக்கிற நீர்நிலைகளில் குப்பை குளங்களை கொட்டி கழிவு நீர் தொட்டிகளை வந்து அதில் திறந்து விட்டு, அதில் தேவையில்லாமல் இருக்க ஒரு கெமிக்கல் இதனால் வந்து ஹவுஸ் ஹோல்டு குப்பைகள்னு சொல்கிற வீட்டு கழிவு பொருள்லாம் அதை கொட்டி என்ன செஞ்சிட்டோம்னா வந்து ரொம்ப பால்படுத்திட்டோம் நம்ம. இப்போ நம்ம மதுரைக்கு பக்கத்தில் வந்து பொய்யக்கரைப்பட்டின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஒரு பொய்யக்கரைப்பட்டின்ற ஊருக்கு நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஆய்வு சம்மந்தமாக போகிறப்ப வந்து அந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், ஒரு காலத்தில் இந்த பொய்யக்கரைப்பட்டியில் இருக்கிற அந்த பொய்கை எப்படி இருந்துச்சுன்னா, 1 ரூபா போட்டோம்னா அந்த 1 ரூபா எங்கனக்குள்ளே கிடக்குன்னு தெரியுமா, அந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாக இருந்துச்சான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாக்கடையாக மாறிடுச்சு. நமக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் இதை என்ன செஞ்சாங்கன்னா, நீர் பக்கத்தில் வந்து ஒரு கோவில் வச்சாங்க. இன்றைக்கி அழகிற ஆற்றுல இறங்குறது கூட வந்து தீர்த்தவாரின்றது நீரை மையப்படுத்தி தான் இருக்குது. நமக்கு வந்து நாகரிகங்கள் எல்லாம் நீருக்கு பக்கத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. உங்கள் பக்கத்து குலதெய்வத்தை போய் சாமி கும்பிடுனா கூட வந்து ஒரு ஆத்தங்கிற மண்ணை போய் எடுத்துகிட்டு வரணும் தான் நினச்சாங்க. அப்போ இப்போ இன்பானா நமக்கு வந்து என்ன, நீர்நிலைகளை பாதுகாக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி வந்துட்டோம்னா, அதோட உண்மையான கருத்துக்களை சரியாக உள்வாங்காமல் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, நீரை வந்து நீர் தொட்டிய நீர்நிலைகளை ஒரு குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் வர காலத்தில் ஒரு தமிழனுக்கு வந்து நீர்நிலைகள்ன்றது வந்து என்னென்ன இருந்துச்சு, ஏரினா என்ன, குளம்னா என்ன, கம்மாயினா என்ன, ஓடைனா என்ன, குட்டைனா என்ன, இதை பூரா இளைய தலைமுறை மாணவர்களுக்கு வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்திட்டு நிலத்தடி நீரை மட்டும் எடுத்துக்காமல் நம்மளை சுற்றி இருக்க நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுக்கிறது மூலமாக வந்து நம்ம வந்து நீரை மாசுபடுத்தாமல் நல்ல நீரை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன்.
1: நிச்சயமாக சார், பொய்கரைப்பட்டி இதை பற்றி சொன்னீங்க. நீரை வந்து மக்கள்லாம் எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க மாசுபடாமல் அப்படிங்கிற தகவலை எடுத்து சொன்னீங்க. அதுக்கு சான்றாக நம்ம இப்போ கூட அந்த கீழடி ஆய்வு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அதோடைய வழித்தடங்கள்லாம், கழிவு நீர் எப்படி போகணும், நன்னீரை எப்படி சேமிக்கணும், தொட்டி வச்சு அமைச்சதெல்லாம் இப்போ வந்து இந்த ஆய்வில் எடுத்துருக்கிறாங்க. அது கூட நமக்கு ஒரு சான்றாகத்தான் இருக்குது. நீர் பற்றாக்குறை இது குறித்த ஆச்சரியமூட்டக்கூடிய சயின்டிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குதா?
0: இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து போர்வெல்ல போட்டு தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணி கிடைக்கல அப்படின்றத வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கிராவிட்டியை பொறுத்து இந்த இடத்துல நீர் அதிகமாக இருக்குது, நீர் கம்மியாக இருக்குன்றது மூலமாக இப்போ இருக்க புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறான்றாங்க. அது வந்து என்ன செய்யணும்னா, சேட்டலைட் பேஸ்டு கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, சேட்டலைட் பேஸ்டு கிராவிட்டி ரெக்கவரி அண்ட் கிளைமேட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அடிப்படையை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எந்த இடத்துல கிராவிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கே தண்ணி வந்து குறைவாக இருக்குது. அப்போ வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு போர்வெல் போடுறப்ப இல்லாட்டி நீரை எடுக்கிறப்ப கிராவிட்டி கம்மியாக இருக்க இடத்துல நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ கிராவிட்டி அதிகமான இருக்கிற இடத்துல இருந்து நீரை எடுத்துக்கலாம், நீரை பயன்படுத்தலாம். இப்படியான புதிய ஆராய்ச்சிகள்னா இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக போய்கிட்டு இருக்கும். அதை தாண்டி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி நீர் விஷயத்தில் அந்த வருமுன் காக்கலை நம்ம, அது வந்து நிறைய பால்பட்டு போயிடுச்சு. இப்போ நமக்கு கிடைக்கிற ஒரே முறை என்னென்னா, மழை நீரை சேகரிக்கணும். ப்ளஸ் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம எல்லா பேரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 3-5 லிட்டர் தண்ணி தேவைப்படுதா. அது வந்து என்னென்னா, என்ன அப்படி தண்ணி தேவைப்படுதுன்னா, அந்த வாட்டர் பாட்டிலை உருவாக்குறதுக்கான ஸ்டிக்கர் அந்த பாட்டிலு. அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம வந்து செலவழிக்கிறோம். அது ஏன் வாங்குகிறோம், நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வாட்டர் பாட்டிலை வாங்குற தண்ணி ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குன்னு நினைக்கிறோம். அது ஏன் ஹைஜீனிக்காக இருக்குது, அதை நான் மாசுபடுத்தலை, ஆனால் என் பக்கத்தில் இருக்க குளத்தை, என் வீட்டு பக்கத்தில் இருக்க அடிபைப்பாக வந்து நான் மாசு

0: கொடுத்துறேன், அப்போ நம்மளே நம்புகிறோம் நம்மளால் அந்த தண்ணியை குடிக்க முடியாதுன்னு. இந்த சிந்தனை போக்கு மாறணும். இந்த சிந்தனை போக்கு மாறினா மட்டும்தான் என் பக்கத்தில் இருக்க நீர்நிலைகளை நான் வந்து ரொம்ப சரியாக வச்சுக்கணும், தேவையில்லாமல் நாம் பயன்படுத்தக்கூடாது. அதை சுத்தமாக வச்சுக்கிறது மூலமாக வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா வந்து நீர் மேலாண்மையில் நம்ம சிறந்து விளங்கலாம். பண்டைய தொல் தமிழர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறப்ப நீங்கள் கூட சொன்னீங்க, கீழடியில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கழிவுநீர் தொட்டிகள்லாம் இருந்துச்சு. தமிழர் வந்து நீர் மேலாண்மையில் ரொம்ப கொடி கட்டி பறந்தவங்க. அதனால தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா 7 விதமான நீர்நிலைகள்லாம் உருவாக்குனாங்க. ஸோ அந்த மரபில் வந்த நம்ம வந்து இனிமேலாவது நீர் மேலாண்மையை ரொம்ப அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும்னு இந்த வாய்ப்பில் நான் கேட்டுக்கிறேன். நான்
1: மழை நீர் உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த நீர் தான் மனிதனுக்கு ஆதாரமாக இருக்குது, அதனால தான் உயிர் நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் கூட நீரும் உயிரும் அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருக்குறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நீரும் உயிரும் அப்படிங்கிற தலைப்பில் பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: வணக்கம் சார். நன்றி சார்.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக நீரும் உயிரும் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
3: தொடர்ந்து 8 மணி வரை மதுரத்தென்றல் திரையிசையோடு இணையலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக பாரு பாரு பட்டினம் பாரு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வசந்தா குரல்களில்

பாரு பாரு பட்டினம் பாரு திரைப்படத்தில் இருக்கு. திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். இனி ஒலிக்க வருகிறது கூட்டுப்புழுக்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எம் எஸ் விஸ்வநாதன் இவர்களின் குரல்களில்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த மே மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 8:02. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இடம்பெற கேட்கலாம் மதுரத்தென்றலில் திரைகானம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் விலங்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரேசி. தொடர்ந்து மதுர தென்றல் திரேசி இன்று காலை 8:30 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: The Pioneer quotes a report that reveals Indian employees take fewer annual leaves than their peers in Asia-Pacific markets, with only 17.2% Indian workers using 100% of their leave. Daily Zappe tributes to Indian cinema's renowned playback singer Suman Kalyanpur, who died on Sunday. The silken voice of Hindi cinema that touched hearts falls silent, headlines A Hindu. And finally, the latest National Family Health Survey reveals that Indian women using the internet has doubled to 64% in 4 years. Among men, it increased from 51.2% to 80.5%, reports the Times of India. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Myanmar President U Min Aung Hlaing says his country will not allow its territory to be used against India's security interests. India and US have finalized most elements of first phase of bilateral trade agreement, says Commerce and Industry Minister Piyush Goyal. Uttarakhand's UNESCO World Heritage Site, Valley of Flowers, opened to tourists. 22 rowers included in TOPS development group ahead of Asian Games 2026. And in hockey, India registered dominant 4-1 win over Korea in Men's Under-18 Asia Cup. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்பொழுது 8:30 நிமிடம். ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளுடன் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரம்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
7: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
8: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
9: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நிப பாமாக நீத ப சா நீத நிச கம ப கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பப்ப நின்னிதாக சாச நின்னிகாக பல நிச கம ப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகதாம் தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தக

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: மதுரத்தினல் திரைக்கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரை இசை.

0: 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
1: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோவோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸில் ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸாக இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸில் பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனால் ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளாக இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியாவில் அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளோ லாங்குவேஜஸ்லையும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸில் ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதில் பேசுகிற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டாக, கிளியராக, மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலாக பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்தில் ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸாக இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம ப்ரெசண்ட்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும்.
2: தேங்க்யூ காய்ஸ். ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியாக அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அவர் சிம்பிளாக சொன்னாலும் அதில் ஒரு மாரலோட ஒரு லெசன் கற்றுக்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு கம்பேனியனாகவோ ஒரு டீச்சராகவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமாக தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா, போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும்

0: சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: என் பேர் சிறுதீப். இப்போ தான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னி வரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாம அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
0: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயராக இருக்குது. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்பில் வந்து ஹியர் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால் இருக்குது அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க லைக் வந்து ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்பில் லைக் ஒர்க் போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைமில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி போகிறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிட்டிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரேடியோவில். லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸாக இருக்கும்.
2: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல. அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும்போது அந்த பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். ஸோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். ஸோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். ஸோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ் பேஸ்ட் ஒரு பர்சன் தான். அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். சோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர்.

0: Thank you.
1: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோனியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமாக இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பற்றிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
2: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பற்றி பேசுகிறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்லை, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்டுல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். அங்கே டிவி இல்லை, மொபைல் இல்லை, ஆனால் ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனால் போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலராக கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியாக இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃபை டச் பண்ணிட்டே இருக்கு. ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
3: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனால் ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்குற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனால் அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனால் அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸை கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனால் ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகலை. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
4: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோ தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோடய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில்

0: யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரிரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சாமி தயஜூட, திருவெற்றியூர் தியாகையர் இயற்றிய வர்ணம், ராகம் கேதார கௌளை, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:29. அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஆபேரி ராகத்தில் நகுமோமோ, ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

பாபேரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகள் ராகமாளிகை ஆதிதாளம் கண்டநடை.

பரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 10:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்கள் இனி கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். தொலைபேசி எண்கள் 25 31 027, 25 31 028 இரு எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்களாக இருந்தால் மதுரையின் முன் இணைப்பான 0452 என்ற முன் இணைப்பை தொட்டு உங்களுடைய மனம் விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழ அழையுங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தேனியிலிருந்து டாக்டர் எம்ஏ இளங்கோவன் அவர்களுடைய விருப்ப பாடலாக கருத்தம்மா திரைப்படத்திலேருந்து தென்மேற்கு பருவக்காற்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்காகவும் மற்றும் நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேயர்களை உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ நீங்கள் அழைக்கலாம். 25 31 0 2 7 25 31 0 2 8 என்ற இரு எண்களிலும் மதுரையின் முன்னெடுப்பான 04 5 2 என்ற முன்னெடுப்பை தொட்டு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக மகாலட்சுமி ஹரிஹரன் குரல்களில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில தேனியிலிருந்து ராணி அப்படிங்கிற நேயர் புதுமை பெண் படத்திலிருந்து ஓ ஒரு தென்றல் அப்படிங்கிற பாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்காகவும் நம்முடைய மதுரை வானொலியோடு இணைந்து ரசித்து கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்காகவும் ஏதோ பாடல் ஒலிக்கிறது.

பருவ

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 10:27. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடலாக வலம் வந்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டிருக்காங்க கண்ணெதிரி தோன்றினால் திரைப்படத்திலிருந்து சந்தா ஓ சந்தா அப்படிங்கிற பாட்டை. மதுரையிலிருந்து மஞ்சுளா தங்கராஜ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து ரசித்து கொண்டிருக்கோம் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காற்றலையின் பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேர்களே, உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 2531-0-27 அப்படிங்கிற எண்ணுக்கும், 2531-0-28 என்ற எண்ணிற்கும் மதுரையின் முன்னிணைப்பான வெளியூர் நேர்களாக இருந்தால் 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு அழைத்து உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்டிருக்க நேயர் தேனியிலிருந்து நாகலக்ஷ்மி முள்ளும் மலரும் திரைப்படத்திலேருந்து செந்தாளம் பூவில் அப்படிங்கிற பாட்டை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்காகவும் இதோ பாடல் ஒலிக்கிறது.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 25 31 0 27 25 31 0 28 என்ற எண்களில் அழைத்து உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். வெளியூர் நேர்களாக இருந்தால் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு அழையுங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 10:50 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல்ல நேர்களுடைய

விருப்ப பாடல்களாக வலம் வந்துட்டுருக்கு. அடுத்த பாடலாக கேட்டிருக்காங்க திருமங்கலத்திலிருந்து கீதா அவங்க கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு தண்டனை திரைப்படத்திற்காக அதோ வானிலை அப்படிங்கிற பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்காகவும் இணைப்பில் இணைந்து நிகழ்ச்சியை ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் ஒலிக்கிறது.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக விலாங்குடியிலிருந்து செல்வமணி அப்படிங்கிற நேயர் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து தேன் பூவே அப்படிங்கிற பாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் இணைந்து ரசித்து கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்காகவும் இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90th ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3rd மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால்
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: மதுரத்தின் திரை இசை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக தாய் மனசு திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குரல்களில்.
4: தொண்டையில தான் நினைச்சே

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் திரையிசை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குரல்களில்.

முத்துக்காளி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். தொடரும் பாடலில் இதே குரல்கள் ஒலிக்க இது உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன்.

0: தரும் வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி, ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி.
1: நினைவு சின்னம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். தொடரும் பாடல் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக மனோ குரலில் ஒலிக்கிறது.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரைசை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி விளம்பரம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வரவேற்பது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 12:10 இசைமேடை. இதில் துவாரம் வெங்கடசாமி நாயுடு அவர்களின் வயலின் இசை இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல், 12:50 மேல் இசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தோழி. பெண்களின் உடல் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் கே காயத்ரி தேவி அவர்கள். 2:00 இடம்பெறுகிறது உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல். பிற்பகல் 2:40 விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா சமஸ்கிருத உரை வழங்குகிறார் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாய் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 எமது பகல் ஒலிபரப்பு. நிறைவு பற்றிய அறிவிப்பு. மலை ஒலிபரப்பில் 5:30 நாளொரு குரல், தொடர்ந்து NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் B.R. சிவகுமார் அவர்கள், 7:15 தமிழர் செய்திகள் சென்னையில், 7:25 பண்ணை செய்தி, 7:30 எழுமிச்செயில் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சரணி அவர்கள் தரும் தகவல்கள். 2:00 இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற குடிசைப்பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். கடலும் கப்பலும் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுபவர் எ விக்னேஷ். 10:00 சுர்கியான் மெயின் 12 நிறைவடைந்த வளர்ச்சி திட்டம் பற்றிய ஒளிப்பதிவு இடம்பெறும். இரவு 10:15 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 எமது நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். ஒலிபரப்பு குறித்த அறிவிப்போடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் அமையும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
3: News read by Valsa Williams. President Draupadi Murmu is addressing the tribal beneficiaries of the Ministry of Tribal Affairs flagship scholarship schemes at Rashtrapati Bhavan. We now go over live to the President's address.
4: कुछ ना करे क्या, कैसे करे, कैसे आगे जाए, लेकिन ऐसी परिस्थितियों में आपको नैतिकता के साथ ही

நிறைவாக ஜெயதேவர் அஷ்டபதி, சிந்து பைரவி ராகம். அடுத்ததாக ரகுவம்ச சுதா என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், ராகம் கதன குதூகலம், ஆதிதாளம்.

0: இதுவரை துவாரம் வெங்கடசாமி நாயுடு அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்சதேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணை

0: தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷன்னிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷன்னிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும் அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண

0: குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரியெண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வு குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரியெண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் இன்று வீசக்கூடும். நாளை முதல் 6ஆம் தேதி வரை பலத்த காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதிகளில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பலத்த காற்று இதே வேகத்தில் கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும், தெற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசத்தில் மேற்கு

கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55.

100.1 சென்னை எஃப்எம் கோல்டன் இசைமல நிகழ்ச்சியில் எஸ் வராத்மிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானமார் சூரிய நாராயணன் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டில் 1:10 மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை

இவ்விரு நிகழ்ச்சிகளும் எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஜெயஸ்ரீ ஜெகன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் பா சர்தார் சிங், இசை எல் கிருஷ்ணன்.

0: நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி விளம்பரங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சியை அப்டேட் பண்ண

0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே?
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
2: பெரிய வாகனத்தை நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: the Immigration and Foreigners Amendment Rules 2026, introducing key changes to registration timelines and the appeals mechanism under the Immigration and Foreigners Rules 2025. The amendment allows registration to be completed at any time before the expiry of 180 days from arrival in India. Previously, registration had to be completed within 14 days after the end of the 180-day period. However, late registration beyond this period will now be permitted only under emergent circumstances. The Chief Justice of India, Justice Surya Kant, administered the oath of office to 5 new judges of the Supreme Court today. Justices Sheel Nagu, Sri Chandrasekhar, Sanjeev Sachdeva and Arun Valli and Senior Advocate V. Mohana took oath as judges of the Apex Court. The centre had cleared their appointments yesterday on the recommendation of the Supreme Court Collegium. External Affairs Minister Dr. S. Jaishankar met Deputy President of South Africa, Paul Mashatile, in New Delhi today. They discussed opportunities in trade, investments, MSMEs, digital and infrastructure domains. They also agreed on working closely in international forums. In a social media post, Dr. Jaishankar said he appreciates Paul Mashatile's strong commitment to deepening the long-standing partnership between the two countries. The anti-terrorism squad of Uttar Pradesh has arrested a young man named Muhammad Sheikh from Azamgarh, allegedly linked with Pakistani gangster Shahzad Bhatti. The ATS received information that Pakistan's ISI and terrorist organizations were collaborating with Bhatti with the aim of spreading terror and threatening India's sovereignty, unity and territorial integrity. Intelligence was collected about Muhammad Sheikh, who had connected with Shahzad Bhatti's terrorist gang via WhatsApp. The Central Board of Secondary Education CBSE portal for verification of issues in the supplied scanned copy of answer books and for re-evaluation of answers has been made live from today and will remain open till the 6th of June. The CBSE said the facility can only be availed by the students who have obtained scanned copy of their evaluated answer books. The board stated that Aadhaar verification has been included for security reasons. For children who do not have Aadhaar, the parents, relatives or guardians' Aadhaar details can be used. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal today. IMD said coastal Andhra Pradesh, Gujarat, Odisha, Rajasthan and West Madhya Pradesh can experience thunder squall with wind speed reaching 50 to 60 kilometers per hour. The Met Department predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Haryana, Chandigarh, Delhi, Uttarakhand, West Uttar Pradesh, Chhattisgarh, Jharkhand, Sub-Himalayan, West Bengal and Sikkim for today. Similar conditions are likely to prevail over Konkan and Goa, Lakshadweep, Maharashtra, Rayalaseema, Saurashtra and Kutch, Telangana, the Andaman and Nicobar Islands and Himachal Pradesh. Benchmark domestic equity indices were trading on a negative note in afternoon trade today. The Sensex fell 81 points to 74,186, while the Nifty dropped 44 points to 23,338 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashwani. என்னுயிர் தோழி
3: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் மகளிர் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்பவர் டாக்டர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி அவர்கள்.
4: வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம்.
4: பொதுவா பெண் குழந்தைகள் இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே பூப்படைந்து விடுறாங்க, அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க?
5: இது ஒரு முக்கியமான கேள்விமா. ஏன்னா ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி 15 வயசுக்கு மேலதான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என் கண் முன்னாடியே குறைஞ்சிட்டு இருந்து. கிட்டத்தட்ட நான 30 வருடங்களாக இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 15-14 ஆச்சு, 12-11 இப்ப பார்த்தோம்னா 9-8 பசங்க கூட ஏஜ் அட்டன் பண்றாங்க. என்னுடைய முதல் காரணம் என்னன்னு தோணுதுன்னா, ஒன்று உடற்பயிற்சியின்மை, ரெண்டாவது உணவு பழக்க வழக்கம், உடல் பருமன் அதிகரிக்கிறது. முன்னாடி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி சுற்றி சுற்றி இருப்பாங்க. இப்போ எல்லாம் ஒரு சோஃபாவில் ஒரு ஓரமாக கையில் செல்ஃபோனோட

0: மடியில் சிப்ஸோட டிவியை பார்த்துட்டு உட்கார்றாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய மாற்றத்தை உடலில் ஏற்படுத்துது. சின்ன வயசுலேயே அதீத கொழுப்பு சத்து உடைய பொருட்களை சாப்பிட்றது ப்ளஸ் உடற்பயிற்சி இல்லாமல் உடல் பருமன் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த கொழுப்பு சத்துலேருந்து தேவையில்லாத ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் லெவல் அதிகமாகுது. ஸோ இது போய் என்ன பண்ணுது, சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுறது. என்னோட கருத்தில் உடற்பயிற்சியும் உணவும் முக்கியமான காரணங்கள். இதை தவிர மரபியல் ரீதியாக சில காரணங்கள் இருக்கலாம், ஜெனட்டிக்கலாக சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அந்த பெண்ணுக்கு தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸும் அடுத்த காரணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 8-9 வயசுலேயே பூப் அடையிற பெண்களுக்கு தயவு செஞ்சு மருத்துவரிடம் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது. மற்ற காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சு சரி செய்யலாம்.
1: பொதுவாகவே ஒரு பெண் குழந்தை வளர்ந்து வரும்போது அந்த பருவமடைதல் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? ஆனால் இதுவே நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லியராகவே சின்ன வயசுல 8 வயசுலேயே 9 வயசு நடக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய பக்குவம் கூட இருக்காது. அதை எப்படி தாய்மார்கள் கையாளும் நினைக்கிறீங்க?
0: இப்போ எவ்வளவோ பரவாயில்லம்மா, அவேர்னஸ் வந்து மெயினாக ஸ்கூல்ஸை சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்கூலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5-6 குழந்தைங்களுக்கு அவங்களே ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துடுறாங்க. பீரியட்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பள்ளிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இதில் இருக்குது, 1. அண்ட் 2வது, தாய்மார்களும் தங்களோட குழந்தைங்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு கெட்ட செய்தி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு தவிர்க்கிறத விட அந்த குழந்தைங்க கிட்ட இப்படி இருக்குமா, நீ பீரியட்ஸ் வந்துட்டனா இதுதான் உன்னுடைய அறிகுறி, இதுக்கு நீ எப்படி தயாராக இருக்கணும், இதுக்கு நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோன்னா நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த குழந்தைங்க வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே மெயினாக வீட்டுக்கு வந்து ஓன்னு அழுதுட்டு ஸ்கூலில் அழுதுட்டு அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக பயப்படுறாங்க. இதை நம்ம முன்னாடியே கவுன்சிலிங் கொடுக்கும்போது இப்போல்லாம் அந்த பசங்க அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துட்டோமா, நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம்தான்.
1: இப்போ அந்த மாதிரி பூப்படையிற அந்த குழந்தைகளுக்கு தாய்மார்கள் சத்துள்ள உணவாக கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க மேம்?
0: இந்த டைமில் மெயினாக ப்ராப்ளம் என்ன வரும்னா அனீமியா ரொம்ப காமனாக பார்க்குறோம், ரத்த சோகைன்னு சொல்லுவோம். ரத்த சோகைக்கு காரணம் வந்து ஒன்று அந்த வயிற்றில் குடல் புழுக்கள் இருக்கலாம், அதுவும் நம்ம பார்க்கணும். அதை தவிர யூஸ்வலாகவே ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்து அந்த முதல் 1 வருடம் சில குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வர ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். சில சமயம் 5 நாட்கள் 10 நாட்கள் கூட அந்த உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்க உடம்புல அந்த ரத்தத்தோட அளவு குறைஞ்சு அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை சுச்சுவேஷன் வருது. இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு அயன் டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது இல்லை அந்த ப்ளீடிங் ரொம்ப ஆகாமல் காப்பாற்றும் போது அந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக தங்களோட வேலையை சிறப்பாக செய்ய முடியுது.
1: சில தாய்மார்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டாகவே இருக்கும், பொன் குழந்தை பருவம் அடைஞ்சிட்டா ஆனால் அந்த பீரியட்ஸ் ரெகுலராக வரமாட்டேங்குது, ஒன்று கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு, இல்லைன்னா ரொம்ப மாதங்கள் கழிச்சு தான் வருது அப்படிங்கிறாங்க. இது நார்மல் தானா இல்லை இது கவலைக்குரிய விஷயமா?
0: தாய்மார்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா ஒரு பொண்ணு பூப்படைஞ்சு ஒரு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அவங்களோட பீரியட்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக இருக்காது. இது வந்து இயற்கை. ஸோ தயவு செஞ்சு எல்லாம் பதட்டம் அடையாதீங்க. எப்போ நீங்கள் பதட்டம் அடைஞ்சு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்னா ஒன்று உதிரப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இல்லை தொடர்ந்து 10 நாள் 15 நாள் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். மற்றபடி 40 நாளுக்கு 1 தடவையோ 2 மாதத்துக்கு 1 தடவையோ வரும்போது பயப்பட வேண்டாம். அந்த பாடி அந்த ரிதம் செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ முதல் 1-2 வருடம் வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது நார்மல் தான், பயப்பட வேண்டாம்.
1: இப்போது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமாவோ இல்லை சோஷியல் மீடியா மூலிமாவோ நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளை இப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது பெற்றோர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரங்களில் ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கும், நான் கேட்ட இந்த விஷயம் நான் பார்த்த இந்த விஷயம் சரிதானா அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். ஒரு மருத்துவராக ஒரு பெண் குழந்தைக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய அறிவுரை என்ன, இந்த விஷயங்கள்லாம் இருக்குமானு இப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணணும், மனதளவில் இப்படி தயாராக இருக்கணும்னு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய அறிவுரை என்ன?
0: என்னோட முதல் அறிவுரை வந்து இந்த மாற்றங்கள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மார்பக வளர்ச்சி இந்த பீரியட்ஸ் வர்றது இது எல்லாமே இயற்கை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, நீங்கள் ஒரு அழகான ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு இளம் பெண்ணாக மாறுறீங்க. ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம். எத்தனை பேருக்கு பீரியட்ஸே வரல, அவங்க அந்த மாற்றமே இல்லைன்னு கவலைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இது இயற்கையின் ஒரு பகுதி. நீங்கள் 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் போகிற மாதிரி குழந்தை பருவத்திலேருந்து ஒரு இளம் பருவத்துக்கு போகிறீங்க. ஸோ இது நார்மல், பயப்பட வேண்டாம். 2வது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதிக உதிரப்போக்கு ஏற்படுறதோ இல்லை பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வயிற்று வலி ஏற்பட்டாலோ தயவு செஞ்சு பள்ளியில் உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லலாம். இதை நீங்களே தனியாக கஷ்டப்பட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.

0: ஏன்னா அவங்க அவங்களோட குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்க உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே பெரியவர்களையோ இல்லை ஆசிரியர்களையோ, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடல் ரீதியாகவோ இல்லை பீரியட்ஸ் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு உதவியை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க, உதவியை கேட்குறது ரொம்ப நல்ல விஷயம். நாம குழப்பத்தில் உட்காந்துட்ருக்காம அதுக்கான சரியான தெளிவு பெற்றுட்டோம்னா நிம்மதியாகவும் இருக்கலாம்.
0: எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் குச்சு குச்சுன்னு பேசுவாங்க, ஏய் எனக்கு இப்படி இருக்குன்ற அந்த பொண்ணு அதோட கவலையில் இருக்கும். ஸோ அவங்க எப்படி இவங்களுக்கு சரியான ஒரு வழியை சொல்ல முடியும்? அதனால பிரச்சனைகளை பெரியவர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அந்த குழந்தைங்களுக்கு நல்லது.
1: யோக பயிற்சிகளும் உடற்பயிற்சிகளும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம்?
0: இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, பெரியவங்களுக்கு கூட உடற்பயிற்சியும் உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த விளையாட்டுக்கு உடற்பயிற்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட போறேன்னா நம்ம என்ன சொல்றோம், போகாத இது டியூஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சாயங்கால நேரம் இந்த 4 to 6 பள்ளியிலேருந்து வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து ஓடி ஆடி விளையாடிட்டு வர்ற அந்த இதை நம்ம கட் பண்ணிடுறோம். இது பெரியவங்களோட தவறு தான். ஸ்கூல்ல படிச்சது பத்தாதுன்னு டியூஷனுக்கு வேற, இந்த குட்டி குட்டி பசங்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க கூட சாயங்காலம் திருப்பி இன்னொரு குட்டி புத்தக பைய தூக்கிட்டு டியூஷனுக்கு போறாங்க. ஸோ அந்த சாயங்கால நேரம் அவங்கள கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர்ல பக்கத்தில் மைதானங்கள் இருந்தால், ஏன்னா ஃப்ளாட்ஸில் இருந்தால் கூட எங்கேனாலும் இப்போல்லாம் குட்டி குட்டி திறந்த வழி மைதானங்கள் இருக்காங்க, பசங்களை கொஞ்சம் விளையாட விடுங்க. வேணும்னா நீங்கள் கூட இருந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு தயவு செஞ்சு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா கூட உடனே கார்லேயோ ஆட்டோலேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு குழந்தைங்களை கையை பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு போங்க. கோயிலுக்கு பக்கத்தில் போகணுமா நடந்து கூட்டிகிட்டு போங்க. எங்கேயாவது போகும்போது லிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள், படிக்கட்டில் இருங்க. ஸோ உடல் ஆக்டிவாக இருந்தால் தான் ஜீரணத்துலேருந்து எல்லா அவயங்களும் சரியாக இதாக இருக்கும். ரெண்டாவது உணவுலையும் பெற்றோர்களோட வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது நல்லது. இப்போது மெயினாக நிறைய பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம குழந்தை கூட இல்லையே அப்படின்னு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு லஞ்சம் மாதிரி கவர் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்றது குழந்தைக்கு. ஸோ அவங்க அதுக்கே அடிக்ட் ஆகிடுறாங்க இல்லையா, சுவை தான் எல்லாருக்கும் பிடிக்குது ஆரோக்கியத்தை விட. ஸோ அந்த மாதிரி ஈவினிங் நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும்னா கூட தயவு செஞ்சு இந்த சிறுதானிய வகைகள்லேயே இப்போ நிறைய நல்ல ஸ்நாக்ஸ் இருக்குது. இல்லை சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் ஒரு சுண்டலோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்கள பழக்குங்க.
1: தாய்மார்களுடைய பங்கு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரீங்க. அவங்க கொடுக்குற உணவு தான் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் சீரமைக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக
1: பூப்படைந்த அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வளர் இளம் பருவத்தில் உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய பார்த்துருப்பாங்க. உதிரப்போக்குக்கும் அவங்க யூஸ் ஆகிடுவாங்க. ஓகே மாதம் மாதம் இது வரப்போகுதுன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. ஆனால் வெள்ளைப்படுதல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது?
0: ஆக்சுவலாக குழந்தைங்க மட்டும் இல்லைம்மா, இன்ஃபேக்ட் நிறைய பெரியவங்களே 30 வயசில் இருக்க பெண்கள் கூட அந்த வெள்ளைப்படுறதே ஏதோ ஒரு பெரிய நோயாக நினைக்கிறாங்க. டாக்டர் வெள்ளைப்பட்டுப்பட்டு என் வெயிட்டே குறைஞ்சிருச்சு, அது என்ன உருக்குது அறுக்குது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாக அதை நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா வெள்ளை அப்படின்றது என்னன்னா பெண்களுடைய அந்த உடல் உறுப்பு வந்து ஈரமாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லது. இப்போ வாயில் எப்படி எச்சி சுரக்குது இல்லாட்டி நம்ம சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ பின்னாடி அந்த பெண் குடும்ப வாழ்க்கை இருந்து பிரசவம் அதெல்லாம் பார்க்கறதுக்காக இயற்கை வந்து அந்த வெஜைனாவை ஈரமாக இருக்கிறதுக்காக இந்த வெள்ளைன்ற ஒரு ஹார்மோன் சத்துனால அந்த ஈரமாக இருக்கிறது உற்பத்தி ஆகுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுறதுன்றது பீரியட்ஸோட ஒவ்வொரு டைமுக்கும் ரிலேட்டடாக இருக்கும். அதாவது பீரியட் வந்த முதல் 7 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது. அந்த ஓவிலேஷன் டைமில் 13-14வது நாள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப திக்காக ஒரு சளி மாதிரி மியூக்கஸ் மாதிரி இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெறும் திக்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸை பொறுத்து அதோட குவாலிட்டி மாறும். வெள்ளைன்றது நோய் கிடையாது, அது இயற்கை வந்து அந்த இடத்த ஈரமாக வச்சுக்கிறதுக்காக உருவாக்குனது. பட் எப்போ அது பிரச்சனை, எப்போ நீங்கள் மருத்துவர் அணுகணும்னா வெள்ளை பார்த்தாலே பயப்பட வேண்டாம். பட் பெண் உறுப்பில் அரிப்பு இருந்தாலோ உங்கள் உள்ளாடைகளில் துர்நாற்றம் இருக்கு அப்படின்னாலோ அப்போது அந்த வெள்ளைப்படுறதோடு சேர்த்து அந்த இடத்துல கிருமி தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்.

0: மென்ஸ்ட்ரல் ஹைஜின், மாதவிடாய் சமயங்கள்ல சுத்தமாவும் சுகாதாரமாவும் வச்சுக்கிறது, அது இல்லாம அந்த பெண் உறுப்பு பகுதிய ஈரம் இல்லாம பாதுகாப்பா வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி மெயின்டைன் பண்றது?
1: சிறு வயது பெண்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு நீங்க அந்த துணிகளை பயன்படுத்தாதீங்க. முக்கால்வாசி அந்த துணிகள் வந்து சரியா துவைக்கப்படாது, அதுல வந்து இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ ஒரு ப்ராப்பர் நல்ல குவாலிட்டி சானிட்டரி பேடை பயன்படுத்துங்க. அப்புறம் சிக்கன நடவடிக்கையாக ஒரே பேடை ஒரு ஃபுல் டே யூஸ் பண்ணாதீங்க. 3 or 4 hours ஒன்ஸ் ஃப்ரெஷ் பேட் மாத்துறது நல்லது. அதே மாதிரி மாதவிடாய் நேரத்தில் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறது நல்லது, அண்ட் உங்கள் உள்ளாடைகளையும் மாற்றிக்கிறது நல்லது. அடுத்தது, ரொம்ப நம்ம காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப தரமில்லாத பொருட்களை பயன்படுத்துறது கூட அந்த இடத்துல நிறைய பேருக்கு ரெட்னஸ் வரும், அரிப்பு வரும், அதை தவிர்க்கணும் நீங்கள்.
0: அதுவே அலர்ஜி ஆகுது.
1: அலர்ஜி ஆகும்.
0: ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஹைஜீன் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதாவது சின்ன விஷயத்துல நான் சிக்கனமா செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா போய் பின்னாடி நம்ம நோய்வாய்ப்பட்டு அதுக்காக செலவு பண்றதை விட முதல்ல ஆரோக்கியத்துக்கான ஸ்டெப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பா.
0: இப்போ சானிட்டரி பேட்ஸ் அதை தாண்டி டாம்போன்ஸ், மென்ஸ்ட்ரல் கப்ஸ் எல்லாம் வந்துருச்சுல மேடம், இதை வந்து பயன்படுத்தலாமா? அதுவும் திருமணத்துக்கு முன்னாடி பயன்படுத்துறதுல நிறைய பெண்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா?
1: ரொம்ப நல்ல கேள்விமா. இப்ப நவீன பெண்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப படிக்கிறாங்க, ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இது இருக்கும், நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சானிட்டரி பேடை விட பயன்படுத்தலாமான்ட்டு. இந்த மென்ஸ்ட்ரல் கப் மட்டும் என்னன்னா, யூஸ்வலா திருமணமான பெண்களுக்கு ஈஸியா இருக்குமா. மற்றபடி திருமணம் ஆகாத பெண்களுக்கு அந்த ஹைமன் இருக்கும்போது அந்த கப்பு உள்ளே போகிறது

0: கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமம் தான். ப்ளஸ் அந்த ஹைமன் ரப்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணமாகி குழந்தை பிறந்த பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் கப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாம்பூன் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அன்மேரிட் விமன் கூட பயன்படுத்தலாம். பட் அதுவுமே ரொம்ப சுத்தமாக இதா வைக்கலன்னா வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, டாம்பூன் மென்ஸ்ட்ரல் கப் எல்லாமே தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு, இப்போ உதாரணத்துக்கு விளையாட்டு போட்டியில் இருக்கிறாங்க, எங்களுக்கு பேட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அந்த மாதிரி ரொம்ப அவசியமான சுச்சுவேஷனுக்கு மட்டும் பயன்படுத்துறது நல்லது. இதுவே தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது நீங்கள் அதை சுத்தமாக கையை கழுவி யூஸ் பண்ணலைன்னா அதுவே இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். என்னதான் சொன்னாலுமே மென்ஸ்ட்ரல் கப்புன்றது ஒரு ஃபாரின் பாடி மாதிரி, அது பிளாஸ்டிக்ல உருவானது தான். ஒவ்வொரு தடவையும் அதை கையை நீங்க உள்ள விட்டு உதிரத்தை எடுத்துட்டு திருப்பி வாஷ் பண்ணி போடணும். ஸோ அதுல இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படி பேட் வந்து நீங்க பொல்யூட் ஆகுதுன்னு நினைச்சுன்னா எவ்வளவோ இயற்கையான பொருட்கள்ல தயாரிக்கிற எக்கோ ஃப்ரெண்ட்லி பேட்ஸ் இருக்கலாம், நீங்க அதை பயன்படுத்தலாம். டாம்பூன் அண்ட் மென்ஸ்ட்ரல் கப் ரெண்டுமே இன்வேசிவ், நம்ம உறுப்புக்குள்ள போடுறது, அண்ட் ஒவ்வொரு தடையும் மாத்தும் போது சுத்தமா இல்லைன்னா நம்மளே கிருமி எடுத்து உள்ள கொண்டு போற மாதிரி.
1: நீங்க இவ்வளவு நேரம் சுத்தமா இருக்கிறத பத்தி சொன்னீங்க, ஆனா அதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டியும் நம்ம பார்க்கலாம். நான் ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் உறுப்புல வந்து வாஷஸ் யூஸ் பண்றது, சோப்பு போட்டு கழுவுறது, டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்லயும் சில பெண்கள் பண்ணுவாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு சரி?
0: அடுத்த எக்ஸ்ட்ரீம் இது, நீங்க டெய்லி ரெண்டு வேளை குளிச்சு சாதாரண சோப் அண்ட் வாட்டர்ல கழுவுறது நல்லது. இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்டோ சில வாஷ்களோ பண்ணும்போது அந்த நார்மலாக வெஜைனாவில் இருக்கிற பிஹெச் மாறுபடும். நிறைய இப்போ வாஷஸ் வந்திருக்கு, அது எல்லாமே இயற்கையான அந்த ஒரு பிஹெச்சோட தன்மையை மாற்றி இன்ஃபெக்ஷனுக்கு வழிவகுக்கும். அதனால இந்த மாதிரி வாஷோ இல்லை பெரிய டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் பயன்படுத்துறது கண்டிப்பாக அவசியம் கிடையாது.
1: ஸோ இயற்கையாகவே நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளீன் பண்ணிக்கும். நாமளாம் எதையும் போய் அதை வாலண்டியாக பண்ண வேண்டாம் சொல்கிறீங்க. அதை இயற்கையை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பெண்கள் பயன்படுத்துகிற சானிட்டரி பேட்ஸ் பற்றியெல்லாம் சொன்னீங்க மேடம். இப்போ பெண்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளாடைகள், அந்த உள்ளாடைகளை சுத்தமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தாரர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக சில லிக்விட் எல்லாம் போட்டு பயங்கரமாக ஊற வச்சு வாசனைய திரவியங்கள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. இன்னொரு சில பேர் வெறும் தண்ணியிலே நான் அலசி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது கரெக்ட்?
0: உள்ளாடைகள் ஜென்ரலாக காட்டன் இது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம ஃபேன்சியாக ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸில் போகும்போது அது ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணாது, நிறைய பேருக்கு அதுவே ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு காட்டனில் இருக்கிற இன்னர் வேரை பயன்படுத்துறது நல்லது. ரெண்டாவது, நார்மல் சோப் அண்ட் வாட்டர், நீங்கள் மற்ற உடைகளை எப்படி துவைக்கிறீங்களோ அதே மாதிரி துவைக்கிறது இட் இஸ் சஃபிஷியன்ட், அதுவே போதுமானது. நீங்கள் ரொம்ப ஊற வச்சு டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது.
1: யூரின் போகிற துவாரம், அப்புறம் பெண்ணூறு புடிய துவாரம், அப்புறம் மலத்வாரம், மூணுமே வரிசையாக பக்கம் பக்கம் இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கிறது எப்படி?
0: மெயினாக சிறுநீர் இன்ஃபெக்ஷன்றது அது தனி ட்ராக்ட்மா. அது யூஸ்வலாக உதாரணத்துக்கு தண்ணி வந்து நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கலைனாலோ, இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற கழிவறையில் இருக்கிற தண்ணி வந்து சுத்தமாக இல்லைன்றதுனாலையோ, இல்லை நீங்கள் தண்ணி நிறைய குடிக்காமல் டீஹைட்ரேஷன் ஆகிறது கூட முக்கியமான காரணம் யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு. பட் யூரின் இன்ஃபெக்ஷனோட சிம்டம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெஜைனல் இன்ஃபெக்ஷனை விட. யூரின் இன்ஃபெக்ஷன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யூரின் போகணும் போல தோணும். யூரின் போகும்போது நிறைய பேருக்கு உயிர் போகிற அளவுக்கு வலி இருக்கும். ஸோ இதெல்லாம் யூரின் இன்ஃபெக்ஷன். வெரஸ் வெஜைனல் இன்ஃபெக்ஷன்னா அந்த பெண் உறுப்பில் உங்களுக்கு அரிப்பு இருக்கலாம், துர்நாற்றம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து வெஜைனல் இன்ஃபெக்ஷன். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த யூரின் போகிற இடத்துல காமனஸ்ட் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஆனால் எங்ககிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்க, மேடம் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்ட்டு. அப்புறம் கேட்டோன்னா யூரின்லாம் நார்மலாக தான் போகுது, அப்புறம் என்னமா யூரின் இன்ஃபெக்ஷன்? அந்த வெஜைனல் ஏரியாவில் இருக்கிற இச்சிங்க அவங்க யூரின் இன்ஃபெக்ஷன் நினச்சிக்குவாங்க,
1: தவறுதலாக
0: புரிஞ்சுக்குவாங்க. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் தனி ட்ராக்ட், வெஜைனல் இன்ஃபெக்ஷன் தனி.
1: இப்போ ஒரு பெண் பருவமடைந்து அதன் பிறகு தாயாகி கருவுற்று குழந்தை பிறப்பு இதெல்லாம் தாண்டி மெனோபாஸ்டேஜ் மாதவிட நிற்கக்கூடிய அந்த நிலை, அந்த நிலையில் பொதுவாக அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னெல்லாம் இருக்கும், அவங்க தன்னை எப்படி தயார்படுத்தி வச்சுக்கிறது?
0: பொதுவாக பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே பெண்களுக்கு பீரியட்ஸில் மாற்றங்கள் ஏற்படும். மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 40 நாள், 50 நாளைக்கு ஒரு தடவை வரும், சில சமயம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அதே மாதிரி அந்த ஃப்ளோவும் உதிரப்போக்கும் கம்மியாகும். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் அறிகுறி மெனோபாஸை நம்ம நெருங்குறோம் அப்படின்ட்டு. உதிரப்போக்கு கம்மியாகிறது ப்ளஸ் தள்ளி தள்ளி பீரியட்ஸ் வர்றது. ரெண்டாவது, பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் எல்லாம் நின்றுடுச்சுன்னா, யூஸ்வலாக அது வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் லெவல்ஸ் உடம்புல குறைய குறைய அந்த ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், திடீர்னு அப்படியே குப்புன்னு வேர்க்கிறது, ஏசியில் இருப்பாங்க ஆனாலும் வேர்க்கும், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும், அது வரலாம். மனநிலை மாற்றங்களும் வரலாம், ஒரு இரிட்டபிலிட்டி,

0: டிப்ரெஷன் கோவம் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வீட்டில் யாராவது அந்த ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்து போகிறது நல்லது. இது மாறிடும் கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்தது வெஜைனா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகலாம். ஹார்மோன் சத்து குறையிறதுனால அந்த இடத்துல சில பேருக்கு இச்சிங் இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரை ஃபீலிங் இருக்கலாம். அடுத்தது எலும்புகள் பாதிக்கப்படலாம். இது வந்து உடனே ஏற்படாது, மாதவிடாய் நின்று ஒரு 2 வருடங்கள் கிட்ட பார்க்கும்போது உடம்புல கால்சியம் லெவல் குறையும். முன்னாடி நம்ம இப்படி ஓரமாக இடிச்சிட்டு போயிருப்போம், நல்லா தான் இருப்போம். ஆனால் இப்போ வந்து ஸ்லைட்டாக இடித்தாலே அந்த இடத்துல ஒரு சின்ன கிராக் ஃப்ராக்சர் வரலாம் காலில். அதனால எலும்புகளில் ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ், 40 வயதுக்கு மேலே வர்றது. ஆனால் பயப்பட வேண்டாம், ஒரு பருவநிலை மாற்றம் மாதிரி இதுவும் வயதில் வர மாற்றங்கள் தான்.
1: இப்போ எவ்வளோ நாட்களுக்கு எனக்கு வந்து மாதவிடாய் வராமல் இருந்தால் மெனோபாஸ் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன்னு நான் எடுத்துக்க முடியும்?
0: 40 வயதுக்கு மேலே உங்களுக்கு 6 மாதங்கள் தொடர்ந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னா மெனோபாஸ். அதுக்கப்புறம் வர எல்லா ப்ளீடிங்கும் செக் பண்ணணும். ஒருத்தங்களுக்கு ஒரு 1 இயர் பீரியடே இல்லை, திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பெண் சிறப்பு மருத்துவரை அணுகி ஏன் அப்படி வருது அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம்.
1: அந்த மாதிரி ப்ளீடிங் வரும்போது அதற்கான காரணம் என்னவா இருக்கும் மேடம்?
0: ஜென்ரலாக கர்ப்பப்பை லைனிங்கில், அதாவது எண்டோமெட்ரியம் லைனிங் ரொம்ப திக்காக இருக்குது, பின்னாடி வேற ஏதாவது புற்றுநோயாக மாறுறதுக்குரிய அறிகுறி இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் வரும். சில பேருக்கு கர்ப்பப்பை உள்சதையில் பாலிப்ஸ் வளரலாம், அந்த மாதிரி இருந்தாலும் ப்ளீடிங் வரலாம். கர்ப்பப்பை வாய் புண்ணாக இருக்கலாம், இல்லை பின்னாடி கேன்சராகவோ மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதுலேருந்து ப்ளீடிங் வரலாம். ஸோ மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் வர எல்லா ப்ளீடிங்கும் நீங்கள் டாக்டரை அணுகி ஏன் வருது அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.

0: ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அதை கட்டாயம் இவங்க பயன்படுத்தி தான் ஆகணுமா?
1: மெனோபாஸ் ஆன எல்லா பெண்களுக்கும் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கண்டிப்பாக அவசியம் கிடையாது. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி அது ரொம்ப ஃபேஷனாக இருந்தது. மெனோபாஸ் ஆன உடனே அந்த ஈஸ்ட்ரஜன் எடுத்துகிட்டா நம்ம என்றும் இளமையாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்ன பார்த்தோன்னா, அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க எடுக்கும்போது கர்ப்ப புற்றுநோய்க்கு அது ஒரு முக்கியமான காரணமாக மாறுது, அளவுக்கு அதிகமான அந்த ஹார்மோன்கள். அதனால மெனோபாஸை நீங்கள் எப்படி ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றது நார்மல்னு நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி மாதவிடாய் நிற்பதும் நார்மல் தான். ஸோ எல்லாருக்கும் அது தேவையில்லை. குறிப்பிட்ட சில பெண்களுக்கு, யாருக்கு அவசியமோ அது மருத்துவர் அணுகி தேவைன்னா கொடுத்தா போதும்.
0: ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் கர்ப்பப்பை அகற்றப்படுது, ஹிஸ்டெக்டமி பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு போகலாமா, இல்லை அவங்க எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்ன மேடம்?
1: நல்ல கேள்வி. கர்ப்பப்பை எடுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதவிடாய் சிம்டம்ஸ் வராது. ஏன்னா கர்ப்பப்பை வந்து வெறும் பேக் தான் குழந்தைய தாங்கிறதுக்காக. பிரச்சனை எப்போ வரும்னா, சப்போஸ் அவங்க ஓவரியில் ப்ராப்ளம் நினச்சி அந்த ஓவரியை ரிமூவ் பண்ணாதான், கருமுட்டை பையின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டு இருக்கும் எல்லா பெண்களுக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா டக்குன்னு அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ் வரும். சர்ஜரி பண்ணும்போது மெதுமெதுவாக குறையிற அந்த ஹார்மோன் லெவல் ஓவர் நைட்டில் ஒரு நாளில் உங்களுக்கு குறையும் போது சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ வெறும் கர்ப்பப்பையை எடுக்கிறதுனால சிம்டம்ஸ் வராது, வேற ஏதாவது காரணங்கள்னால நம்ம முட்டைப்பைகளை அகற்றும் போது தான் இந்த சிம்டம்ஸ் வரும். அப்போ தேவைன்னா நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்குரிய ஹார்மோன்கள் உங்களுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் கொடுப்பாங்க.
0: நம்ம ஊரில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இல்லையா, அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிவது எப்படி?
1: நல்ல கேள்விமா. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சு ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு புற்றுநோய். இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற புற்றுநோயெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. வேற இது வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி வெறும் அடி வழியாக நாங்கள் பரிசோதனை பண்ணி தேவைன்னா அந்த பேப்ஸ்மேர் எடுக்கும்போது கண்ணுலேயே தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ஸோ 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள் அட்லீஸ்ட் ஆண்டுக்கு ஒரு தடவையாவது ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது, பேப்ஸ்மேர் பண்ணிக்கிறது நல்லது.
0: இதற்கான தடுப்பூசி இருக்கா மேடம்?
1: இப்போ அதுக்குரிய தடுப்பூசியே நமக்காக வந்திருக்கு. அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி 40 மேல உள்ள பெண்கள் தான் இதை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இளம் பருவ பெண்களுக்கு டீனேஜ்லயே கூட இப்ப இந்த வேக்சினேஷன் நம்ம கொடுக்கறோம்.
0: ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா அவங்க குடும்பமும் சரி அவங்களுடைய சூழலும் சரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அந்த பெண் நோய்வாய்ப்படும் போது மொத்த குடும்பமே கஷ்டப்படுது இல்லையா, முக்கியமா புற்றுநோயால பாதிக்கப்படும் போது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பை புற்றுநோய், அதை பத்தி சொல்லுங்க மேடம்.
1: பொதுவாக கர்ப்பப்பை புற்றுநோய்ங்கிறது எளிதில் கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய். ஸோ அதை ஆரம்பத்திலேயே கண்டறியக்கூடிய அந்த சான்ஸை நம்ம யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகணும், ஆர் கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 1, பீரியட்ஸ் வந்து சில சமயம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹெவி ஃப்ளோவாக இருக்கும், ஒரு 20-30 நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் கூட எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் 1 ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு. ஏமா முன்னாடியே வரலன்னா நின்னுடும் நினைச்சேன் அப்படிமாங்க. ஸோ எனி ப்ளீடிங் மோர் தென் 10 ப்ளீஸ் உடனே அவங்க மருத்துவரை அணுகி பார்த்துருங்க. 2, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பார்த்தோம்னா அந்த வெள்ளப்படுறது இருக்கும் எல்லா பெண்களுக்கும், பட் இது ரொம்ப துர்நாற்றத்தோட அந்த வெள்ளப்படுதல் இருக்கும். அடுத்தது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் இருக்கும், லேசாக ஒரு கரை மாதிரி பட்டுட்டு போகும். ஸோ அதீத வெள்ளைப்படுதலோ இல்லை இர்ரெகுலராக அப்பப்போ ஒரு ஸ்பாட்டிங் மாதிரியோ ப்ளீடிங் மாதிரி இருந்தாலோ நீங்கள் மருத்துவரை அணுகணும். உங்கள் கர்ப்பப்பை உங்களுக்கு கண்டிப்பாக அறிகுறிகளை கொடுக்கும். ஸோ அந்த அறிகுறியை நம்ம மிஸ் பண்ணாமல் ஏர்லியராக கண்டுபிடிச்சிக்கிறது நம்மளோட கடமைன்னு நான் சொல்லுவேன்.
0: நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் நம்ம கிட்ட பேச முயற்சி படுது, எனக்கு உடம்பு சரியில்லை நான் கவனின்னு சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த அறிகுறிகளை நம்ம தவறாமல் கவனிக்கணும், மருத்துவரை போய் அணுகணும்னு சொல்கிறீங்க.
1: 40 மேலே ஒவ்வொரு பொண்ணுமே ஒரு கைனக் செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுமா. ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்கு, ஒரு பேப்ஸ்மியர், அந்த மாதிரி ஒரு கைனகாலஜிக்கல் செக்அப் ஆஃப்டர் 40 ஒவ்வொரு பெண்ணும் பண்ணிக்கிறது அவங்களுக்கு லாங் டேர்மாக கண்டிப்பாக உதவியாக இருக்கும்.
0: கர்ப்பப்பை

0: புற்றுநோயை பத்தி பேசணும். அதே அளவுக்கு மார்பக புற்றுநோயால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, ஒரு பெண் மார்பக புற்றுநோய் வரத்துக்கான அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது?
1: முதல்ல அவங்க குடும்பத்துல யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு அம்மாக்கோ இல்ல அவங்களோட சகோதரிக்கோ இருந்ததுன்னா இவங்க இயர்லி ஒன்ஸ் ஒரு மேமோகிராம் அண்ட் செக்அப் பண்ணிக்கிறது கட்டாயம் அவசியம். ரெண்டாவது, உங்க மார்பகத்துல ஏதாவது குளிக்கும்போது ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிக்கிறது நல்லது. சுய பரிசோதனை கூட ரொம்ப ஈஸியா நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்பகத்துல ஏதாவது கட்டி தெரியுதுனாலோ, இல்ல அதுல வலி இருந்தாலோ, இல்ல அந்த மார்க்காம்புல இருந்து ரத்தம் வந்தாலோ, இல்ல ஏதாவது டிஸ்சார்ஜ் இருந்தாலோ உடனே போய் பார்க்கலாம். இந்த மார்பக புற்றுநோயும் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்ல லாங் டேர்ம் சர்வைவல் இருக்கும். லேட்டா வரும்போதுதான் பிரச்சனைகள் அதிகரிக்குது.
0: ஸோ எந்த ஒரு நோயுமே ஆரம்பத்திலே கண்டறிஞ்சிட்டோம்னா அதற்கான செலவும் குறைவு, அதுலேருந்து மீள்றதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாக
0: பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை மேடம்,
1: நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும், நம்ம நாடே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது செலவழிச்சுக்கோங்க. உங்களுக்கு உடற்பயிற்சிக்குன்னு நீங்கள் டைம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த குழந்தை பிறந்தப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்களை மறந்துட்டு அப்படியே அந்த குழந்தைங்க பின்னாடியே போவாங்க. அவங்க மிச்சம் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, தனக்குன்னு எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களை பாருங்கள், ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்க முடியும்.
0: இவ்வளவு நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து பெண்களுக்காக நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், மிக்க நன்றி.
1: இந்த வாய்ப்புக்கு நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேயர்கள் கூட சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ.
2: இதுவரை மகளிர் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கு பெற்றவர் டாக்டர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள், உடன் உரையாடியவர் கே வித்யாவதி அவர்கள்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
6: ஆகாஷ்வாணி பழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக

0: திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறுமதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்த குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு CV சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளிவிட்டார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை வரும் 5ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின்கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின்கீழ் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளாா்.

0: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்திலிருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் பர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இடம்பெறுவது மெல்லிசை.

சிட்டுக்குருவி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலாவின் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். இனி வரும் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இவர்களின் குரல்களில்.

மதுரத்தினில் திரைசை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நினைத்தாலே எனக்கும் திரைப்படத்திலிருந்து. பாடலில் ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40.
2: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹிதையின் சிறப்புகள் முதல் பகுதி. உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள்.
3: பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசதுசம் தத்துவமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ஆகமசாஸ்திர இலக்கியங்களும் அவற்றின் விசேஷங்களும். இந்து தர்மத்தின் மூலம் வேதங்கள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. விது வேதனே என்ற வினைச்சொல்லின் பொருளால் வேதம் என்பது அறிவை கொடுப்பது என்று பொருளாகிறது. வேத காலத்தில் இருந்து வழக்கத்தில் இருந்த மற்றொரு இலக்கியம் ஆகமம் என்பது. வேதத்திற்கு நிகமம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இங்கு கம் என்கிற வினைச்சொல் தாத்து டு கோ, அதாவது சொல்லுதல் என்ற பொருளை கொடுப்பது. ஆனால் இங்கு அறிதல் என்கிற பொருளை குறிக்கின்றது. ஆகமம் என்பது வேதத்தை பின்பற்றும் மற்றும் ஒரு வழி. இது வேதநெறியில் இருந்து மாறுபட்டது அல்ல. ஆகமத்தில் சில பல சிறப்புகள் உள்ளன, விசேஷமான முறைகள் உள்ளன. இது ஆகமத்தை வேதத்திலிருந்து பிரித்து காட்டுகிறது. வேதத்தை போல் ஆகமமும் ஆன்மீகத்தை கற்றுத்தந்தாலும் வேதம் இறைவனை அருவமாகவும் காட்டுகிறது, ஆகமம் இறைவனை உருவமாக

ஆக உருவ வழிபாட்டு முறையையும் மற்ற சில வழிபாட்டு முறைகளையும் கற்றுத்தருகிறது. இங்கு மண்டலம் என்ற முறையில் ஜியோமெட்ரிக் என்பதான வடிவியல் வடிவமும், யந்திரம் என்று உலோகங்களில் வரையப்படும் வழிபாடு செய்கின்ற முறையையும், முத்திரை என்று கை விரல்களின் வெவ்வேறு சேர்க்கைகளால் வெவ்வேறு பொருள் தரும் செய்கைகள் என்றும் பல்வேறு முறைகளை தன்னுள் கொண்டு உள்ளது இந்த ஆகம சாத்திரம். வேத மந்திரங்கள் எல்லோருக்காகவும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சாரரால் மட்டுமே கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நியமத்தை கொண்டது. இதனால் யாவரும் அதை கற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வேதமே ஆகமம் என்கின்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி அனைவரும் அதனால் பயன் அடையலாம் என்ற நல் எண்ணத்தை கொண்டு ஆகம முறையை உலகிற்கு கொடுத்தது. ஆகமம் என்பதற்கு இலக்கணம் ஆகதம் சிவவக்த்ராத் கதம் கிரிஜா முகே மதம் து வாசுதேவஸ்ய ஆகமம் இதி உதீரியதே என்று சிவபெருமானின் திருமுகத்தில் இருந்து வெளிப்பட்டு பார்வதி தேவியின் வாயில் சேர்ந்தது என்றும் அதை விஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார் என்பதாக ஆகமம் என்பதை கூறுகிறார்கள். காஷ்மீர தேசத்தை ஆகமத்தின் பிறப்பிடம் என்பர். இந்த ஆகமமானது வெவ்வேறு கடவுள்களின் வழிபாட்டுக்கு தக்கவாறு சைவ ஆகமம், வைணவ ஆகமம், சாக்த ஆகமம் என்று பல வகைகளாக உள்ளது. வைணவ ஆகமம் இரண்டு வகையாக கூறப்படுகிறது, வைகானசம் பாஞ்சராத்திரம் என்பதாக. வைகானசம் என்பது விக்கிரச முனிவரால் உண்டாக்கப்பட்டது என்று எளிதாக புரிந்து கொண்டால், பாஞ்சராத்திரம் என்பது பல்வேறு இலக்கணங்களுடன் காணப்படுகிறது. பஞ்ச என்றால் ஐந்து, ராத்திரம் என்றால் இரவு. ஐந்து இரவு என்றும் இரவு பகல் என்று பாராமல் இறைவனை வழிபடுவது என்றும் ஒரு பொருள் கொண்டால், பகவான் நாராயணன் சாண்டில்ய ஔபகாயன மௌஞ்சியன கௌசிக பரத்வாஜ என்கிற ஐந்து முனிவர்களுக்கு ஐந்து இரவுகளில் கற்றுக் கொடுத்த காரணத்தினால் இது பாஞ்சராத்திரம் எனப்படுகிறது. இதன் மற்றொரு பொருள், இந்த பாஞ்சராத்திர ஆகமமானது ஐந்து வகையான விஞ்ஞான கூறுகளை கூறுவது என்பதால் இதற்கு பாஞ்சராத்திரம் என்று பெயர் என்றும் உண்டு. ஐந்து வகையான விஞ்ஞானங்கள் என்னவென்றால், புராண விஞ்ஞானம், வேத விஞ்ஞானம், வேதாந்த விஞ்ஞானம், சாங்கிய விஞ்ஞானம், யோக விஞ்ஞானம் என்பன. இங்கு விஞ்ஞானம் என்பது விசேஷ ஞானம், அதாவது சிறந்த அறிவை கொடுப்பது என்று பொருள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் வேதத்தின் அடிப்படையே ஆகமம் என்பதால் ஒவ்வொரு ஆகமத்திற்கும் குறிப்பிட்ட சம்ஹிதைகளுடன் தொடர்பு உண்டு. இங்கு பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு கிட்டத்தட்ட 460 சம்ஹிதைகள் உள்ளதாக கூறுவர். அந்த வகையில் விஷ்ணு திலக சம்ஹிதை என்பதும் ஒன்று. இந்த கிரந்தத்தில் மேலே சொன்ன ஐந்து வகை விஞ்ஞானங்களும் தெல்ல தெளிவாக காணப்படுகின்றன. வேத விஞ்ஞானம் என்பது இங்கு பிரம்மஞானம் மட்டுமே ஞானம் என்றும், நியாயத்தே ஏன தத் பிரம்ம தத் ஞானம் இது கத்தியதே என்கிறது. பிரம்மத்தை அறிவதே அறிவு என்கிற வேதாந்த வேத ஞானம் இங்கு காண்பிக்கப்படுகிறது. மேலும் வைணவ சம்பிரதாயத்தின் தத்துவத்ரய சித்தாந்தமான ஜீவோ பிரம்ம ஜெகச்சேதி திரைவித்யம் இக வர்த்ததே என்று வைணவ தர்மத்தை தர்சனத்தையும் போதிக்கிறது. சதைவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் என்கிற சாந்தோக்கியத்தின் வாக்கியத்தை சம்யத்தை இவ்வாறாக விளக்குகிறது. பிரம்ம ஜீவோ ஜெகச்சேதி திரைவித்யம் இக வர்த்ததே தேஜோராசிர் பவேத் பிரம்ம பூதராசிர் இதம் ஜெகத் ஞானராசிர் பவேத் ஜீவ உற்பத்தி லயவர்ஜிதகா பிரம்மனோ அஸ்ய ஜெகத் கர்த்ருஹு திரவியம் ஆசீத் இதம் ஜெகத் என்று சாங்கிய விஞ்ஞான சமயத்தின்படி இங்கு மணிரத்ன பிரபாவேன விகசத்தியகிலம் ஜெகத் எதா ஜீவயோகா சாத் ததா மௌனம் இதம் ஜெகத் ஜெகதஸ்மின் கிருஷே விஸ்வம் பஜேத பரமானுதம் ஹிராசமேவ சமாசாத்திய சோ அணுகு பிரம்மணி லீயத்தே என்று பிரம்மம் ஜீவன் உலகம் என்கின்ற மூன்று தத்துவங்கள், பிரம்மம் என்பது தேஜஸ் அதாவது ஒளி வடிவம், உலகம் என்பது உயிர் வடிவம், ஜீவன் என்பது அறிவின் வடிவம், இவற்றிற்கு பிறப்பு இறப்பு இல்லை. உலகம் பிரம்மத்தின் உடைமை. எவ்வாறு மணியின் ஒளி நான்கு திசைகளிலும் பரவுகிறதோ அவ்வாறு பரமாத்மாவில் உள்ள உலகம் முறையாக ஸ்தூல வடிவம் அடைகிறது. பிரம்மம் ஜீவனிடம் இருந்து
பிரிந்திருக்கும் நிலையில் அசைவற்ற தன்மையை அடை

செய்கிறது. இந்த உலகம் அழிந்து குறுகிய நிலையை அடையும் போது அது பரமாணுவாக நுண்ணிய அணுவாக மாறுகிறது. இவ்வாறு நுண்ணிய நிலையை அடைந்த உலகம் பிரம்மத்தில் ஒழுங்குகிறது என்பது ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் சித்தாந்தம், அதாவது கொள்கை. இதையே விஷ்ணு திலக சம்ஹிதை என்கிற பாஞ்சராத்திர சம்ஹிதை கூறுகிறது. வேத விஞ்ஞானம். வேதம் என்கிற நமது பொக்கிஷத்தில் இல்லாத விஷயம் என்று ஒன்று இல்லை. மனித வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் அனைத்தும் இதில் கூறப்பட்டுள்ளது. இதையே இங்கு ஆகமத்திலும் காணலாம். காலையில் எழுந்ததிலிருந்து செய்யப்படும் அனைத்து செயல்களும் தெள்ளத் தெளிவாக சொல்கிறது இந்த ஆகமம். முதலில் சூரிய உதயத்திற்கு முன் உஷக்காலம் என்கிற 3:30 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருத்தல், காலை கடன்களை முடித்தல், குளித்தல் என்ற அன்றாட வாழ்வின் செயல்கள் மிகவும் தெளிவாக கூறுகிறது. காலை கடன்களை முடிப்பது என்பதில் சிறுநீர் கழிப்பதிலிருந்து மல விசர்ஜனம் வரையிலான எல்லாவற்றிற்கும் விதிமுறைகளை கூறுகிறது ஆகமம். சௌசம் என்கிற தலைப்பில் மலமூத்திர விசர்ஜனங்களை இவ்வாறு கூறுகிறது. நீர்நிலைகளில், நதிகளில் சிறுநீர் கழித்தல் பாவம் என்றும் அது நரகத்திற்கு வழி என்றும் கூறுகிறது. வாய் கொப்பளித்தல் என்பதான ஒரு கட்டாயமான விதியை கூறும்பொழுது சிறுநீர் கழித்த பிறகு 6 முறை வாய் கொப்பளித்தல் செய்ய வேண்டும். மல விசர்ஜனத்திற்கு பிறகு 12 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும் என்று விதிக்கிறது. பல் துலக்குதல் என்பதில் இங்கு சொல்லப்பட்ட விஷயங்களே ஆயுர்வேத, சித்த, இயற்கை மருத்துவ முறைகளிலும் சொல்லப்படுகின்றன. அதாவது நியக்ரோத, பிளக்ஷ, நிம்ப, அரசு, ஆல், வேம்பு இவற்றின் குச்சிகளால் பல் துலக்க வேண்டும் என்றும் மேலும் இதன் அளவுகளையும் கூறுகிறது. 6 அங்குலம் நீளம், அவரவர் கை சுண்டு விரல் அளவு கனமான குச்சிகளால் பல்லை துலக்க வேண்டும். பல் துலக்குவதற்கு முன் ஆயுர்பலம் யசோ வர்ச்சகா பிரஜாம் பசூன் வசூனிச்ச பிரம்ம பிரஜாம்ச்ச மேதாம்ச்ச துவன்னோ தேகி வனஸ்பதே என்ற ஸ்லோகத்தை சொன்ன பிறகு பல் துலக்க வேண்டும் என்ற விதியையும் கற்றுத்தருகிறது. இந்த ஸ்லோகத்தின் பொருள், வனஸ்பதே என்று விழிவேற்றுமையில், அதாவது அந்த மரக்குச்சியினிடம் நாம் கேட்க வேண்டியது ஆயுள், பலம், புகழ், வர்ச்சஸ், குழந்தைகள், விலங்குகள், ஆடு மாடு போன்றவை. வசு என்றால் சொத்து, நிலப்புலன்கள் மற்றும் மேதஸ், நல்ல அறிவு, மெய்ஞானம் ஆகிய இவற்றை நீ எனக்கு அருள் என்று அந்த குச்சியிடம் நாம் கேட்க வேண்டும் என்பதான பொருளை குறிக்கிறது. அடுத்து ஸ்நானம், குளித்தல் என்கிற தலைப்பில் பலவிதமான குளியல்களை பற்றிய தகவலை தருகிறது ஆகமம். தலையில் நீர் ஊற்றாமல் கழுத்தில் இருந்து உடல் முழுக்க நனைத்து குளிப்பதை கண்டஸ்நானம் என்பர். இடுப்பு, தொடை, முட்டி, பாதம் வரை, அதாவது இடுப்பிலிருந்து நீர் ஊற்றி குளிப்பதை காபிலம் என்கிறது. மந்திரத்தை சொல்லி நீரை தெளித்துவிட்டு மந்திர ஸ்நானம் எனப்படும். இது நோயில் படுத்திருப்பவர்களுக்காக சொல்லப்பட்டது. 6, 7 முதலிய நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் தண்ணீரை சேர்த்து வைத்து குளிப்பது உத்ருத அம்பு எனப்படும். பெண்களுக்கு குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே தலையில் நீர் ஊற்ற வேண்டும் என்கிறது ஆகமம். பெண்கள் தினமும் தலையில் இருந்து குளிக்கக்கூடாது. ஆண்களுக்கு மட்டுமே தினமும் தலையில் இருந்து நீர் ஊற்றி குளிக்க வேண்டும் என்கிறது ஆகமம். புராண விஞ்ஞானம் என்பதில் புராணங்களில் விளக்கப்பட்ட உலகத்தின் படைப்பினை பற்றிய விளக்கம், வெவ்வேறு அண்டங்கள், 7 விதமான மேல் உலகங்கள், பூ, புவ, சுவ, ஜனகா, தப, சத்தியலோகம் என்கின்ற 7 மேல் உலகங்களையும், கீழ் உலகங்களான 7 அதல, வித்தல, சுதல, மகாதல, தலாதல, ரசாதல, பாதாள என்பதான 7 உலகங்களை பற்றியும் விளக்குகிறது. மேலும் நரகத்தின் வர்ணனையும் வெவ்வேறு நரகங்களின் பெயர்களையும் அங்கங்கு கொடுக்கப்படும் தண்டனைகளின் வகைகளையும் கூறுகிறது இந்த ஆகமம். அதோ மகாஜலஸ்யாபி நாரகீ நாம மேதினி ரௌரவாக்கியஸ்ச நரகோ மகாரௌரவஸ்ச சங்கிகா தப்த பூதலிகாக்கியஸ்ச கும்பீ பாத ஆக்வயாஸ்ததா சூலாரோகண சஞ்ஞ்ச சூச்சியாகிராக்கிய நிவேசனம் க்ஷுர கண்டாபிதானௌ த்வௌ சூகரி தைலகும்பிகா அசிபத்திரவனம் சாபி மகாஜ்வாலாச்ச கம்பினி வியாக்ரசிம்ஹம் பயாரண்யம் பூயசோனித கர்தமம் ஷால்மலி ஹேமவ்ருக்ஷச்ச தப்தஸ்தம்போபி சேவனம்

0: ಹೇಗೆ ಕರ್ಮ ಅನುಗನ್ಯೇನ ವರ್ತಂತೆ ಫಲಭೂಮಯ ನರಕೇಶ್ವಪಿ ದೃಶ್ಯಂತೆ ಭೋಗ ಭೋಗ್ಯಾಧಿಕ ಭೂಮಯ என்று நரகத்தில் ரௌரவம் மகாரௌரவம் தப்த பூதலிக்கம் கும்பிபாக்கம் என்பதான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த பெயரே கொடுத்து நரகங்களை சொல்கிறது. மேலும் சிறந்த விஷயம் என்னவென்றால் நரகேஷ்வபி திருஷ்யந்தே போக பௌக்யேக பூமயகா என்று சொர்க்கத்தில் மட்டுமே இல்லாமல் நரகத்திலும் சுகத்தை தருகின்ற இடங்களும் இருக்கின்றன என்பதை இந்த ஆகமம் விளக்குகிறது. ஆகமம் என்பது இறைவனின் உருவ வழிபாடு செய்யும் முறையை விளக்குவது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இறை வழிபாடு செய்யும் இடம் கோவில். எனவே ஆகமம் கோவில்களை பற்றிய விளக்கத்தை தருகிறது. கோவில் எங்கே கட்ட வேண்டும், கோவில் கட்டும் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறது. இன்றைய அறிவியல் மட்டுமே மிகவும் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம், கோவில் எங்கே கட்ட வேண்டும் என்பதற்கு நதி ஏரிக்கரையில் அல்லது தண்ணீர் இருக்கும் இடத்தில் கோவில் அமைக்க வேண்டும் என்று ஆரம்பித்து அந்த இடத்தில் மண் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறது. இன்றைய சாயில் டெஸ்ட் என்பதை அன்றைய விஞ்ஞானம் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்துள்ளது. தேசிகோ ரதகாரேன சர்வம் பூமி பரீட்சையே சுபத்மா பத்ரகா பூர்ணா தூம்ராஸ்சேதி சதுர்விதா என்று சுபத்மா பத்ரகா பூர்ணா த்ருமா என்ற நான்கு வகையான பூமிகளை குறிக்கிறது ஆகமம். இதில் சுபத்மா என்ற மண்வகை உடைய பூமி சாந்தியை கொடுக்கும் என்றும், பத்ரா என்பது சுகத்தை கொடுக்கும் என்றும், பூர்ணா என்பது புஷ்டியை அதாவது ஆரோக்கியம் பலம் முதலியவற்றை கொடுக்கும் என்றும், தூம்ரா என்பது க்ஷயம் அதாவது நாசத்தை கொடுக்கும் என்பது சொல்லி மண்ணின் வகைகளை மட்டுமின்றி அதன் பலனையும் கொடுக்கிறது ஆகமம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹீதையின் சிறப்புகள். முதல் பகுதி உரை வழங்கியவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலையில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கன்னிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, பொன்னை அணை, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்க ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆற்காடு அம்மூர் கொடைக்கானல் ராய்கோட்டை காக்காச்சி அம்முண்டி ஷோலிங்கர் கொடலூர் பஜார் வீரபாண்டி தேவாலா விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேல்குடலூர் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா மதுரை மாவட்டம் பேரையூர் ஊத்துக்கோட்டை ராணிப்பேட்டை கூடலூர் பூண்டி பார்வூட் ஜம்புகுட்டப்பட்டி நடுவட்டம் ஆம்பூர் பாலக்கோடு குடியாத்தம் சோழவந்தான் பந்துலூர் வட்டாட்சியர் அலுவலகம் காஞ்சிபுரம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம்

0: வாரம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கேரள கடலோர பகுதிகளில், கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு கேரள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும், 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை: இன்று தொடங்கி இம்மாதம் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைத்துறல் விழக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் இப்பொழுது 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:27 மணிக்கு ஒலிபரப்பில் சந்திப்போம். வணக்கம்.

நேரம் மாலை 5:27. 57 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

மற்றவரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் எந்த ஒரு பொருளையும் கள்ளத்தனமாக கவரும் எண்ணத்தை கைவிட்டு நெஞ்சத்தை காவல் செய்ய வேண்டும். குறள் எண் 281 அதிகாரம் கள்ளாமை.

மற்றவரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் எந்த ஒரு பொருளையும் கள்ளத்தனமாக கவரும் எண்ணத்தை கைவிட்டு நெஞ்சத்தை காவல் செய்ய வேண்டும். குறள் எண் 281, அதிகாரம் கள்ளாமை.

0: அந்த கிளப்பத்தருவை வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நள்ளிரவு 11:10 வரை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள், இடம்பெறக்கூடிய திரைப்படம் மறுபடியும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல் திரை இசை, 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல் திரைப்பட பாடல்கள், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், எலுமிச்சையில் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணன் அவர்கள் தரும் தகவல். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று 8:05 மதுரை தென்றல் திரைசை பாடல்கள் ஒழிக்கும் நேரம். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல் திரைசை பாடல்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல் திரைசை பாடல்கள்.

இரவு 9:30 அறிவியல் நேரம். கடலும் கப்பலும் நேர்முகம். பங்கேற்கிறார் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். இன்று இரவு 10 மணிக்கு 12 ஆண்டுகள் நிறைவடைந்த வளர்ச்சி திட்டம் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில். அதற்கான ஒளிப்பதிவினை கேட்கலாம். இரவு 10:35 காலத்தால் அழியாத காவிய கீதங்கள் கேட்கும் நிகழ்ச்சியாக நட்சத்திர கீதங்கள். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் நமது நிகழ்ச்சிகள் நிறைவடையும் நேரம். அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்புகள் தொடங்கும். இதுவரை நேயர்கள் கேட்டு தெரிந்து கொண்டது நமது நிலையம். இன்று நள்ளிரவு 11:10 வரை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக தெரிந்து கொண்டீர்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேரம் மாலை 6:11. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் ஒலிக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் திரைப்படம் மறுபடியும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1993 பாலு மகேந்திரா இயக்கிய திரைப்படம் மறுபடியும். இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வருகிறது முதல் பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: தொடர்ந்து ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. 1992 வெளியான ஆர்த் என்னும் இந்தி திரைப்படத்தோட மீள் உருவாக்கம் தான் மறுபடியும் என்கின்ற இந்த தமிழ் திரைப்படம். இந்த திரைப்படத்திற்காக KJ ஏசுதாஸ் பாடியது

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் மறுபடியும் அப்படிங்கிற திரைப்படத்தோட பாடல்களை தான் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த திரைப்படமானது திருமணத்திற்கு பின் ஒரு பெண் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த மறுபடியும் என்கின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எஸ் ஜானகி குரலில் வருகிறது அடுத்த பாடல்.
1: நல்லதோர் வீணை செய்தி அதை நலங்கெட

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய நிறைவான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்களில்.

இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்க அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும்

0: சேலைகள், பரிசுப் பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா. நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 பாப்புலேஷன் எனமரேஷன் தான். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனமரேட்டர்ஸ் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிக்கணும் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன் வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடியது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மதுர தண்டல் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மனோ பாடியது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்த அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சு தாரிணிகா வயது 16 என்பவர் கடந்த 22/5/2026 அன்று முதல் காணவில்லை. சிறுமி சு சாரிணிகா அவர்களின் அங்கமச்ச அடையாளம்: வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரிய வந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: வைகை அணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண் 94-98-10-16-00 மற்றும் சார்பு ஆய்வாளர் வைகை அணை காவல் நிலையம் தொலைபேசி எண் 98-94-27-81-38. மேலும் காவல் ஆய்வாளர் ஆண்டிப்பட்டி காவல் நிலையம் தொலைபேசி எண் 98-94-81-72. மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துவது: காணாமல் போன சிறுமியின் பெயர் சு தாரிணிகா, வயது 16, வீரபாண்டி தேனி மாவட்டம், அங்கமச்ச அடையாளம் வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு இருக்கும்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். மதுரை கோபுதூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழில் பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்திட www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக இந்த தகவலை அரசு தொழிற்பயிற்சி நிலைய உதவி இயக்குனர் மற்றும் முதல்வர் திரு பா செந்தில்குமார் அவர்கள் தெரிவிக்கிறார். இது தொடர்பான சந்தேகங்களுக்கு 94-99-05-57-49 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் கீழ்காணும் முகவரிக்கு நேரில் வருகை தந்தால் மதுரை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் செயல்படும் சேர்க்கை உதவி மையம் மூலம் ஆன்லைனில் இலவசமாக விண்ணப்பம் பதிவேற்று தடப்படும். அணுக வேண்டிய முகவரி: அரசு தொழிற்பயிற்சி நிலையம், கோபுதூர், மதுரை 7. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் மீண்டும் 94-99-05-57-49. இதுவரை நீங்கள் கேட்டது சேவை செய்திகள்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:00.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம் முதலாவதான பாடல், கருத்தம்மா திரைப்படத்திற்காக பி. உன்னிகிருஷ்ணன், கே. எஸ். சித்ராவோட குரல்கள்ல.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இதுவரை நீங்கள் கேட்ட மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியை இன்று 8:05 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள்.

0: இந்தியன் வங்கி சுய வேலைப்பு பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில்,
1: கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000 மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கி கடன் மூலம் பெற்றுக் கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ICU பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின்தூக்கி வசதிகள் கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பத்தில் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும், விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் உரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்வுறு மைய கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ரூபாய் 88 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினர் விருந்தினர் மாளிகையில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளில் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் N. ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிட பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ் ஆய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.
2: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பாக 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தியாகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், ஸோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
1: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நெல் தரிசில் பயறு வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பயிர் இனப்பெருக்க மற்றும் அறிவியல் துறை இணை பேராசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: பயறு வகை பயிர்களை அறுவடை செய்ய நெல் பயிர் அறுத்த பின்பு 55 நாட்கள் முதல் 60 நாட்கள் கழித்து அறுவடை செய்ய வேண்டும். அப்பொழுது 70 முதல் 80% காய்கள் பழுப்பு அதாவது முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். முழு பயிரையும் அறுவடை செய்து 2 முதல் 3 நாட்கள் குவியலாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு பின்பு மாடுகளை பயன்படுத்தியோ அல்லது டிராக்டர்களை பயன்படுத்தியோ பயிர்களை அடித்து விதைகளை பிரித்து எடுக்கலாம். பொதுவாக நெற்தரிசில் பயறு வகை சாகுபடியானது நெற்பயறு பயிரின் முளைப்பு மற்றும் செடியின் தன்மை, முந்தைய நெற்பயிரின் நில பராமரிப்பு, சரியான நில சமநிலை தன்மை, களை நிர்வாகம் ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது. நெற்பயிருக்கு அளிக்கப்பட்ட மணிச்சத்தும் அடுத்த பயறு வகை பயிரின் மகசூலுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நெல் தரிசில் அதிக மகசூலை பெற பயிர் வகைகள், செடிகளின் எண்ணிக்கை மற்றும் இடைப்பட்ட தூரம் போதுமானதாக இருக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தன்மை தேவையான அளவு இருக்க வேண்டும். நெற்பயிருக்கு போக மீதமுள்ள மண்ணின் சத்துக்கள் அதிகமாக இருப்பது நெல் தரிசில் பயறு வகை சாகுபடியின் மகசூலை அதிகரிக்க வல்லது. சரியான பருவத்தில் விதைப்பது அதிக மகசூலை பெறக்கூடிய முக்கிய காரணியாகும். முக்கியமாக இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு சாகுபடி செய்யும் பொழுது அதிக மகசூலை பெறுவது என்பது திண்ணம். நெற்தரிசிற்கு ஏற்ற பயறு வகைகள் மற்றும் ரகங்கள். தமிழ்நாட்டில் பொதுவாக உளுந்து மற்றும் பாசி பயறு வகைகள் நெல்தரிசில் பயிரிடப்படுகிறது. கர்நாடகாவில் உளுந்தும், ஆந்திர பிரதேசத்தில் பாசி பயரும், தெலுங்கானாவில் உளுந்து பாசி பயறு மற்றும் நிலக்கடலை பயிரும், கேரளாவில் தட்டை பயிறு, உளுந்து மற்றும் துவரம் பருப்பு நெல் தரிசில் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் உளுந்து மற்றும் பாசி பயிர்களில் ஆடுதுறை மற்றும் வம்பன் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உளுந்தில் ஆடுதுறை 3 மற்றும் ஆடுதுறை 5, கிள்ளிக்குளம் 1, வம்பன் 6, வம்பன் 9 ரகங்களும், பாசிப்பயரில் ஆடுதுறை 3 மற்றும் வம்பன் 6 ரகங்களும் நெல் தரிசில் பயிரிட ஏற்றவை. உளுந்து ஆடுதுறை 3 1982 வெளியிடப்பட்டது. இந்த ரகமானது திருநெல்வேலி இல் உள்ள நாட்டு ரகத்திலிருந்து தூயவழி தேர்வின் மூலம் பெறப்பட்டது. இதன் வயது 70 முதல் 75 நாட்களாகும். இந்த ரகமானது ஒரு ஹெக்டேருக்கு 720 கிலோ அளவில் மகசூல் தரவல்லது. அடுத்ததாக உளுந்து ஆடுதுறை 6 ஆனது 2017 வெளியிடப்பட்டது. இதன் வயது 65 முதல் 70 நாட்களாகும். மகசூல் 740 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வரையில் தர வல்லது. அடுத்ததாக உளுந்து கிள்ளிக்குளம் 1 என்ற ரகமானது 2017 வெளியிடப்பட்டது. இதன் வயது 65 முதல் 70 நாட்களாகும். இதன் மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு 610 கிலோவாகும். அடுத்ததாக உளுந்து வம்பன் 6 என்ற ரகமானது 2011 வெளியிடப்பட்டது. இதன் வயது 65 முதல் 70 நாட்களாகும். இது மானாவாரி நிலத்தில் ஹெக்டேருக்கு 850 கிலோ வரையில் மகசூல் தரவல்லது. போதுமான நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு திறன் உடையது. அடுத்ததாக உளுந்து வம்பன் 9 என்ற ரகமானது 2019 வெளியிடப்பட்டது. இந்த ரகமானது 70 முதல் 75 நாட்கள் வயதுடையது. ஹெக்டேருக்கு மானாவாரி பயிர் சாகுபடியில் 1230 கிலோ வரையில் மகசூல் தரவல்லது. இந்த ரகம் போதுமான நோய் மற்றும் பூச்சி திறன் எதிர்ப்பு கொண்டது.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை நெல் தரிசில் பயறு வகை சாகுபடி தொழில்

0: தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
1: நேரம் இரவு 7:30. இனி கேட்கலாம்
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக எலுமிச்சையில் பூச்சிகள் மேலாண்மை குறித்த தகவல்கள் வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணன் அவர்கள்.
1: குடைந்துட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த குடைந்துட்டு போகிற இடத்துல எல்லாம் மேலே வந்து உங்களுக்கு காகிதம் போன்ற கீற்றுகள் தான் தென்படும். ஸோ நாளடைவில் இது வந்து கூட்டுப்புழுவாக உள்ளே ஆகி அது அந்த பூச்சியாக வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கீற்றுகள் வந்து அந்த காகிதம் போன்ற அந்த கீற்றுகள் வந்து எல்லாம் உடையும் போது நம்ம திசுக்கள் இலைகளில் இருக்க திசுக்கள் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி தெரிய வரும்போது ஈஸியாக இது வழிவகுத்து கொடுத்தனால அது உள்ளார இந்த பாக்டீரியா கிருமி வந்து உள்ளே போயிடும். ஸோ இந்த பாக்டீரியா கிருமி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப இந்த பாக்டீரியல் நோயோட தாக்குதல் வந்து இலைகளில் அதுக்கப்புறம் வரக்கூடிய காய்களில் அதிகமாக தென்படும். இந்த அந்துப்பூச்சி வந்து ரொம்ப சிறிதளவில் தான் இருக்கும். ஸோ இது வந்து அதோடய இறக்கையில் பார்த்தீங்கன்னா நுனியிலெல்லாம் சின்ன ஒரு புள்ளி போன்ற இந்த அந்துப்பூச்சிகளோட இறக்கையில் இரண்டு பக்கமும் புள்ளிகள் வந்து தென்படும். இதை வச்சு நம்ம வந்து அந்த அந்துப்பூச்சியை கண்காணித்துக்கலாம். கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வேப்ப எண்ணெய் 3%, வேப்ப எண்ணெய் கொட்டை சாறு 5%, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தயாமிதாக்சான் 10 லிட்டருக்கு 1 கிராம். ஏன்னா இது எல்லாமே ஊடுருவி பாயக்கூடிய பூச்சிக்கொல்லிகள். இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற மூலமாக உள்ளே இருக்கிற அந்த புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து முக்கியமான கடித்து உண்ணும் பூச்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பிச்சை வண்ணத்து பூச்சி. இந்த எலும்பிச்சை வண்ணத்து பூச்சியை வந்து நம்ம வந்து அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக தான் பார்க்கும். இந்த தாய்ப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் உங்களுக்கு பச்சையும் கலந்துருக்கும் அல்லது ஊதா நிறத்தில் வந்து கலந்துருக்கும். இந்த பூச்சி வந்து முட்டை இடுறது வந்து இலைகளில் தனித்தனி முட்டைகளாகிடும். அதிலிருந்து வர்ற புழு வந்து நமக்கு பொறிச்சு வந்த உடனே வந்து பறவையோட எச்சம் போல தென்படும். அதனால் இதை வந்து நம்ம வந்து பறவையோட எச்சம் அப்படின்னு நம்ம வந்து தப்பாக கூட எடுத்துப்போம். ஏன்னா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த இலைகள் மேலே தான் அது இருக்கும். ஆனால் பறவைகளோட எச்சம் மாதிரி நமக்கு வந்து காப்பி கலர் நிறத்தில் வெள்ளை புள்ளிகளோட தென்படும். ஸோ இந்த பூச்சி வந்து கடித்து உண்ணக்கூடியது. இலைகளில் இளம் பூச்சி வந்து இளம் தளிர்களை வந்து மட்டும் இல்லாமல் இலைகளில் இளம் இலைகளையும் வந்து உங்களுக்கு கடித்து உண்ணும். அது வளர வளர பார்த்தீங்கன்னா என்ன நிறத்தில் மாறும் அப்படின்னா நம்மளோட எலும்பிச்சையோட இலையோட நிறத்திலேயே வந்து இது வந்து மாறுபடும். அதாவது பச்சை கலர் நிறத்தில் வந்து இது தென்படும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கலரில் இருக்கிறனால அந்த நிறத்தில் இருக்கிறனால இந்த பெரிகள் பூச்சிகளையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கடினமாக தான் நமக்கு இருக்கும். இந்த பெரிய பூச்சிகளை கண்டுபிடிக்கிறது நமக்கு கடினமாக தான் இருக்கும். இந்த பூச்சிகள் வந்து ஒரு 4ஆம் நிலையெல்லாம் அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் முழுக்க வந்து உண்டும். கடித்து உண்டுறனால உங்களுக்கு வந்து இலைகளோட காம்புகள் மட்டும்தான் வந்து தென்படும். அப்போ வந்து நமக்கு சேதம் வந்து அதிகமாக இருக்கும். இலைகளோட பரப்பு எல்லாத்தையுமே இது உண்ணக்கூடியதாக இருக்கிறனால அங்கே இலைகள் இல்லாதனால நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடக்காது. அதனால் மகசூலும் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த பூச்சியை

இது எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அங்கக வேளாண்மையில் வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லிங்கிற அளவில் போட்டு தெளிக்கலாம். அல்லது பிடி, பிடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பேசிலஸ் துருஞ்சென்சிஸ், இது வந்து ஒரு பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பூச்சிக்கொல்லி. இது வந்து 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் நம்ம வந்து கைத்தளிப்பான் மூலமாக செடிகள் பகுதிகள் அனைத்தையும் நனையும்படி வந்து நம்ம வந்து தெளிக்கணும். இப்போ இந்த பூச்சியை நம்ம கண்காணிக்கிறது வந்து கொஞ்சம் வண்ணத்து பூச்சி அப்படிங்கிறனால இதை கண்காணிக்கிறது வந்து நமக்கு கடினமானது. இப்போ விளக்கு பொறி அந்த மாதிரிலாம் வச்சு கண்காணிக்க முடியாது. இப்போ நம்ம வயலுக்குள்ளே வந்து காலை பொழுதோ அல்லது மாலைகளோ போகும்போது இந்த வண்ணத்து பூச்சியோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னா, அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம வேப்ப எண்ணெயை வந்து அடிக்கிறது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த செடிகளை வந்து இந்த முட்டையிடுறதுக்கு இந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து அதை வந்து தவிர்த்துரும். இது வந்து என்னென்னா ஆங்கிலத்தில் ரிப்பலன்சின்னு சொல்லுவோம். இது வந்து எதிர்வினை கொடுக்கறனால அந்த செடிகளை வந்து முட்டையிடுறதுக்கு இந்த பூச்சிகள் வந்து தேர்ந்தெடுக்காது. அப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து காலை அல்லது மாலை நேரத்தில் நம்மளோட வயலில் போய் மரங்களில் பார்க்கும்போது இந்த மாதிரி எச்சம் போன்ற புழுக்கள், பச்சை நிறத்தில் புழுக்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம பிடி 1 கிராம் 1 லிட்டர் சொன்னாலிங்களா, அந்த மருந்தை நீங்கள் வந்து தெளிச்சுக்கலாம். இப்போ இந்த பூச்சிகளில் வந்து நம்ம வந்து சார் உறிஞ்சும் பூச்சிகள் என்ன, அதை எப்படி அறிகுறிகள் இருக்கும், எப்படி அதை மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி கடித்து உண்ணும் பூச்சிகளை பற்றியும் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த பூச்சிகள் வந்து எந்தெந்த சூழ்நிலையில் வந்து நமக்கு அதிகமாக தென்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ சாரூரஞ்சம் பூச்சிகளில் முக்கியமான சொன்னோம் இல்லைங்களா, அசுவினி, இலைப்பேன், சில்லிடு பூச்சி, செலந்தி பூச்சி, இது எல்லாமே அதிக வெப்பமாக இருக்கிற சூழலில் தான் வந்து இருக்கும். ப்ளஸ் அந்த தோப்புக்குள்ளார இப்போ வந்து கவாத்து வெட்டி விடாமல் அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து அந்த மரத்துக்கு உள்ளார ஊடுருவி பாயாது. அடம்பாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து அந்த தோப்புகளில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த புழுக்களோட எண்ணிக்கை எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த இலை துளைப்பான் கூட வந்து இந்த வெயில் நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நமக்கு வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, ஆனால் எப்போ வந்து நமக்கு மேகமூட்டமாக எல்லாம் இருக்குது, மழை பெஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேகமூட்டம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெப்பநிலை ஜாஸ்தியாச்சுன்னா இலைகளில் இலை துளைப்பான் ஜாஸ்தியாகும். அதே மேகமூட்டம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்குங்கிற பட்சத்தில் இந்த வண்ணத்து பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஏன்னா மழை பெஞ்ச உடனே நமக்கு வந்து இளந்தளிர்கள்லாம் வரும். அப்போ வந்து நமக்கு இந்த வண்ணத்து பூச்சிகளோட தாக்குதல் அந்த இளந்தளிர் புதிய இலைகள் எல்லாம் வந்து நிறைய தென்படும். நமக்கு வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கு. டக்குன்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தில் இன்றைக்கி மழை பெய்யும், நாளைக்கு வந்து அதிகமான ஒரு வெப்பநிலை இருக்குது அப்படின்னா அதிகமான ஈரப்பதமும் காற்றில் இருக்கும். அந்த மாதிரி சூழலில் இந்த சில்லிடு பூச்சிகளோட தாக்குதல் இலத்தெளிர்களையும் மற்ற இலைகளில் வந்து இந்த இலை துளைப்பான் அல்லது குடைப்பான்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பூச்சிகளோட தாக்குதலும் அதிகமாக தென்படும். ஸோ இதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து கவாத்து அப்படிங்கிற முறையை கையாண்டு நம்ம ஒளி, அதாவது வெளிச்சம் வந்து கடைசி மண்ணில் கீழே வந்து மரத்து கீழே இருக்க அடி பகுதியில் போய் விழுகிற அளவுக்கு நம்ம கவாத்து வெட்டி விட்டு அந்த ஒளிகள் வந்து உள்ளே வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து அந்த காற்றோட்டமும் இருக்கும். நம்ம கவாத்து விட்டதுனால உள்ள ஒளியும் போகும், காற்றோட்டமும் இருக்குங்கிற சூழ்நிலையில் இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளோட தாக்குதல் முக்கியமாக வந்து காய் பிடிச்சதுக்கப்புறம் இந்த சிலந்தியோட தாக்குதல்லாம், சிலந்தி பூச்சியோட தாக்குதல் மற்றும் பேனோட தாக்குதல் எல்லாம் நம்ம வந்து குறைக்கலாம். இது முக்கியமான பூச்சிகள். இது இல்லாமல் நமக்கு வந்து பல இடங்களில் திடீர்னு சில காலநிலை மாற்றங்கள்னால இப்போ புதிய பூச்சிகள் எல்லாம் வந்து வருது. ப்ளஸ் சேதம் கம்மியாக கொடுக்குற பூச்சிகள் வந்து அதிக சேதம், பொருளாதார சேதத்தை கொடுக்குற அளவுக்கு வந்து அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி பூச்சிகளில் ரெண்டு வகை வந்து இந்த எலும்புச்சையில் வந்து நம்ம ரெண்டு பூச்சிகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து கருப்பு ஈ, ஆங்கிலத்தில் பிளாக் ஃப்ளைன்னு சொல்லுவோம். இந்த பிளாக் ஃப்ளை அல்லது இந்த கருப்பு ஈ வந்து சில்லிடோட தாக்குதல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இளந்தளிர்கள், ஆனால் அந்த சில்லிடு பூச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நச்சு உயிரை பழப்பக்கூடிய பூச்சிகளாகவும் இருக்குது. ஆனால் இந்த கருப்பு ஈ வந்து நமக்கு நேரடி சேதத்தை மட்டும்தான் உண்டு பண்ணும். இந்த கருப்பு ஈ கூட்டமாக இளந்தளிர்களில் இருந்து சாரை உறிஞ்சி குடிக்கிறனால அந்த இளந்தளிர் மஞ்சளாகி காஞ்சி போயிடும். அடுத்து முக்கியமான பூச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சியோட தாக்குதல் நம்ம பல பயிர்களில் பார்க்குறோம், களைகளில் கூட வந்து பார்க்குறோம். இது வந்து மாற்று உணவு பயிராக பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்புச்சை எடுத்துக்கும். இது வந்து நமக்கு தொடர்ந்து எப்பயுமே இருக்கக்கூடிய பூச்சிகள் மாதிரி இருக்காது, ஆனால் மாற்று உணவு பயிராக எலும்புச்சையை தாக்குற ஒரு நிலையும் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா களைகளை வந்து நம்ம வந்து
சரியாக வந்து வயல்வெளியில் வந்து உளவியல் முறையெல்லாம் கையாளலை, கலை மேலாண்மை பண்ணலை அப்படின்னா

களைகளில் வந்து இருக்கும் இந்த மாவுப்பூச்சி. இந்த மாவுப்பூச்சியை வந்து களைகளெல்லாம் நீங்கள் ஒரு அகற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைம் வந்து நம்மளோட பயிரையும் தாக்கக்கூடிய நிலை இருக்கும். பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு பயிரில் வந்து அதிகமாக தாக்குதல் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு மேலாண்மை முறை எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம எலும்புச்சியையும் தாக்கக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அது பொருளாதார சேத நிலையை இது நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து கொடுக்கல. பட் நம்ம இதை கண்காணிக்கக்கூடிய ஒரு பூச்சியாக தான் இது இருக்குது. ஆனாலும் இதோட சேதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி, கிளைகள், இலைகள், இதுக்கு கீழெல்லாம் கூட்டம்

0: நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து கொடுக்கல. பட் நம்ம இதை கண்காணிக்கக்கூடிய ஒரு பூச்சியாக தான் இது இருக்குது. ஆனாலும் இதோட சேதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டு பகுதி, கிளைகள், இலைகள் இதுக்கு கீழெல்லாம் கூட்டமாக இருந்து சாரை உறிஞ்சும். இப்போ சில இடத்துல வந்து உங்களுக்கு காய்கள்லையும் வந்து அந்த மாவுப்பூச்சியோட தாக்குதல் வந்து தென்படுது. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற சமயம்தான், அதாவது களை மேலாண்மை பண்ணலை, பக்கத்தில் இருந்து மாட்டு உணவு பயிர் வந்து நம்ம வயலில் இருக்குது அப்படிங்கிற சூழலில் தான் இதோட தாக்குதல் வந்து இருக்குது. சரி, அப்படி விழுந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது? இந்த பூச்சியோட தாக்குதல் வந்து நம்ம செடிகளில் இருக்குது, அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து நமக்கு வந்து இயற்கையாகவே மேலாண்மை செய்கிறதுக்கு இயற்கை இறை விழுங்கிகள் வந்து இருக்கு. ஸோ இறை விழுங்கிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறிவண்டுலாம் நம்ம கண்ணிலே பார்க்கலாம். இது இல்லாமல் பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி அதெல்லாம் இருக்குது. இப்போ பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாவு பூச்சி வந்து கூட்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா. அந்த கூட்டத்துக்குள்ளார ஒரு சின்ன கருப்பு கலராக ஒரு புழு மாதிரி வந்து அது ஊறி சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பொறிவண்டோடதும் அது மாதிரி தான். பொறிவண்டோட வண்டுகளவே, தாய்ப்பூச்சிகளவே நம்ம வயலில் வந்து கண்காணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து எதுவும் செய்ய வேணா, அந்த பூச்சிகளே இயற்கை இருக்கிற இறை விழுங்கிகளே இந்த பூச்சியை வந்து மேலாண்மை செஞ்சிடும். சரி, நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு இறை விழுங்கிகள்லாம் நம்மளுடைய வயலில் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இறை விழுங்கிகள் நம்ம வயலில் வந்து தென்படலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை வச்சு மேலாண்மை முறைகளை கையாளலாம். இதில் வந்து மீன் எண்ணெய் சோப்பு அப்படிங்கிறத 1 லிட்டருக்கு 25 கிராம் என்ற அளவில் கலந்து நம்ம கை தெளிப்பான் வச்சு தெளிக்கலாம். இது வந்து இந்த பூச்சிகளை மேலாண்மை செய்வதற்கு உரியதாக இருக்கும். இப்போது நம்ம பார்த்ததில் சாருறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி, இலைப்பேன், சில்லிடு, சிலந்தி பூச்சிகளை பற்றின அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை முறைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் கடித்துண்ணும் பூச்சிகளான இலை துளைப்பான் மற்றும் வண்ணத்து பூச்சியோட தாக்குதல் எப்படி இருக்கும், அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், புழுக்கள் எப்படி இருக்கும், அதோட தாய்ப்பூச்சி, அந்த பூச்சி, வண்ணத்து பூச்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அதன் மேலாண்மை முறைகளை பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் கருப்பு ஈ மற்றும் மாவுப்பூச்சிகள் எவ்வாறெல்லாம் தாக்கும் என்பதை விரிவாக பார்த்தோம். எந்த மாதிரி சூழலில் இதெல்லாம் தாக்கும் அப்படிங்கிறதை பார்த்துட்டோம். ஸோ விவசாயிகள் இதெல்லாத்தையும் கண்காணித்து இந்த அறிகுறிகளை வைத்து அந்த பூச்சிகளை கண்டு அதோட விவரத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய மேலாண்மை முறைகளை கையாண்டு மகசூல் அதிகமாக பெற்று லாபம் பெற வேண்டும்.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை எலுமிச்சையில் பூச்சிகள் மேலாண்மை குறித்த தகவல்கள் வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சூன்யா கண்ணன் அவர்கள். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் வில்வம், நெல்லிக்காய், களாக்காய், முருங்கை அல்லது வில்வம், சாரா பருப்பு, அத்தி, சீதாப்பழம் அல்லது வில்வம், கிர்னிப்பழம், பால்சா, விளாம்பழம் ஆகிய பல அடுக்கு பயிர் சாகுபடி மாதிரிகள் மானாவாரி தரிசு நிலத்தின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன. டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்களில் காய்கள் முதிர்ச்சி அடைகிறது. இருப்பினும் டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதங்களில் நிலவும் குறைந்த வெப்பநிலை காரணமாக இப்பழம் பொதுவாக ஏப்ரல் மாதத்தில் பழுக்கிறது. அறுவடை நேரத்தில் மரம் பொதுவாக இலைகளை உதிர்த்து விடுகின்றது. அப்போது பழங்கள் முழுமையாக வெளிப்படும். நோய் தொற்றை தவிர்ப்பதற்காகவும் பழம் சேதமடையாமல் இருக்கவும் கவனமாக அறுவடை செய்ய வேண்டும். பழுத்ததை மதிப்பிடுவதற்கும் முற்றிய பழங்களை மரத்திலிருந்து தனித்தனியாக பழக்காம்பின் சிறு பகுதியுடன் சேர்த்து பறிக்க வேண்டும். முழுமையாக பழுத்த பழத்தை அழுத்தும் போது காம்பு எளிதாக பிரிந்துவிடும். இதுவே பழம் பழுத்ததற்கான அறிகுறியாகும். பழங்களை பறிக்கும் போது மரங்களை உலுக்கி பழங்களை பறிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பழத்தின் தோல் உடையக்கூடியதாக இருப்பதால் வேகமாக தரையில் மோதுவதால் பழங்களில் வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது நோய் தொற்றை வரவழைத்து சேமிப்பின் போது பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். பழங்கள் தரையில் விழுவதை தடுக்க பழம் பறிக்கும் கருவியை பயன்படுத்தலாம். விதைகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட நாற்றுகளை நடவு செய்த மரங்கள் காய்ப்புக்கு வர 7 முதல் 8 ஆண்டுகள் ஆகும். ஒட்டுக்கன்றுகள் நடவு செய்ததிலிருந்து அறுவடைக்கு வர 3 முதல் 4 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். மரத்தின் வயது மற்றும் அளவு அதிகரிக்கும் போது பழங்களின் எண்ணிக்கையும் அளவும் அதிகரிக்கும். நன்கு வளர்ந்த மரம் 10 ஆண்டுகள், அதாவது ஆண்டிற்கு 300 முதல் 350 பழங்கள் வரை தரும். ரகம், மண்வளம் மற்றும் காலநிலை ஆகியவற்றை பொறுத்து 15 முதல் 20 வயதுக்குள் ஒரு மரத்தில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை

0: எண்ணிக்கை 400 வரை அதிகரிக்கும். இருப்பினும் 40 முதல் 50 வயதுடைய மரத்தில் 800 வரை பழங்கள் கிடைக்கின்றன. வில்வ பழங்கள் வெவ்வேறு வடிவங்களிலும் அளவுகளிலும் உள்ளன. எனவே அவை அதற்கேற்ப தரம் பிரிக்கப்பட வேண்டும். பொதுவாக பழங்கள் எந்த பொதியிடலும் இல்லாமல் வண்டிகளில் கொண்டு செல்லப்படுகின்றன. ஆனால் பழங்களை சணல் பைகள், கூடைகள் அல்லது மரப்பெட்டிகளில் அடைத்து சந்தைக்கு அனுப்ப வேண்டும். முற்றிய பழங்களிலிருந்து தயாரிக்கப்படும் ஊறுகாய் மிகவும் பொதுவான பதப்படுத்தப்பட்ட வில்வ பழ பொருளாகும். அதே சமயம் பழுத்த பழத்திலிருந்து கோடை காலத்திற்கு பிரபலமான சர்பத்தும் தயாரிக்கப்படுகிறது. இவை தவிர ஸ்குவாஷ், உடனடி மிட்டாய், பாகு, ஜாம், ஜெல்லி, பழத்துண்டுகள், டாஃபி, பொடி போன்ற பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வில்வ பழத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. பானங்கள் தயாரிப்பதற்காக வில்வ பழத்தை மற்ற பழங்களுடன் கலப்பதற்கான சாத்திய கூறுகளும் உள்ளன. உயர் விளைச்சல் ரகங்களை பயிரிடுவதன் மூலம் ஒரு ஹெக்டேருக்கு 200 முதல் 240 குவிண்டால் பழங்களை அறுவடை செய்யலாம். 1 கிலோ பழத்தை 15 ரூபாய்க்கு விற்கலாம். இதன் மூலம் பாதி வறண்ட பகுதிகளில் ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் வரை நிகர வருமானம் ஈட்டலாம். மழையை நம்பியிருக்கும் பாதி வறண்ட சூழ்நிலைகளில் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1 ஹெக்டேருக்கு 4 செடிகள் என அதிக அடர்த்தியில் நடுவதன் மூலம் முழு வளர்ச்சியடைந்த மரத்திலிருந்து சுமார் 2 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரை வருமானம் ஈட்டலாம் என கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலைய தகவல் தெரிவிக்கிறது.
1: இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: தும்பி பறந்தால் தூரத்தில் மழை, தும்பி பறந்தால் தூரத்தில் மழை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

விடைபெறும் முன், இந்தியாவில் தேனீ வளர்ப்பு என்பது ஒரு முக்கியமான வேளாண் வணிகச் செயலாகும். இது விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு வழிவகுக்கின்றது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: நேரம் இரவு 7:59. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும்

காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர்நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலியிடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா

இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதலாவதான பாடல் பொன்னியின் செல்வன் பகுதி 1 ரகுமான், ஏ ஆர் ரிஹானா, பம்பா பாக்யா ஆகியோரோட குரல்களில்.

ಕಲ್ಲು ಕೇದ್ರು ಓಯ್ಲ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடியது.
4: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

கேட்ட அந்த பாடல் உடன்பிறப்பே திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில். இனி நாம் அடுத்து கேட்கவிருக்கக்கூடிய பாடல், மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கும் பாடலானது விடுதலை பகுதி 1 இளையராஜா அனன்யா பட்டோட குரல்களில்

0: நீங்கள் கேட்டு ரசித்த மதுரத்தென்றல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இரவு 9:15 கேட்டு ரசிக்கலாம்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
1: எங்கள் வாரியத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு. அதுதான் வந்து உண்மையிலே வந்து எங்களுடைய கொள்கை. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள் அதாவது டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு வந்து காங்கிரீட் வீடு அப்படின்றது வந்து ஒரு பெரிய கனவு. அந்த கனவு வந்து எங்கள் வாரியத்தின் மூலம் நான் நிறையா பேருக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் பெருமைப்படுறேன். கிட்டத்தட்ட என்னுடைய சர்வீஸில் வந்து 100,000 குடும்பங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்னுடைய பங்களிப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன்றதில் நான் சொல்லிக்கிறத பெருமை.
2: ஒரு மறக்க உங்க துறை சார்ந்து உங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல நினைவுகள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார்.
1: நான் ஏஐஆர்கில் திண்டுக்கல்ல வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்ஸும் பண்ணுவோம். ரொம்ப ஸ்லம் ஏரியாவில் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்கும் பண்ணுவோம். அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, மரியநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரோடு இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது, உண்மை இல்லாமல் இருந்தது. அதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம். அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு ரோடு வந்து அப்படி பள்ளமாக போயிட்டு இருந்தது. அந்த பள்ளமாக போயிட்டு இருந்ததில் வந்து கான்ட்ராக்டர் வந்து எப்படின்னா, ஜல்லி போடணும், மேலே தார் போடணும், அப்படி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். ஆனால் அந்த பள்ளமாக இருக்கிறது ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லா ஏரியா தண்ணியும் அந்த இடத்துல தான் வரும், அதனால இது இந்த வெறுமனே ரோடு போட்டு பிரயோஜனம் இல்லை சார், நாங்கள் திருப்பி இடுப்பு அளவுக்கு தண்ணியில் நிற்போம், சிரமப்படுவோம் அப்படின்வாங்க. அப்போ வந்து என்ன பண்ணேன், நான் கான்ட்ராக்டர் கொஞ்சம் பேசி எக்ஸ்ட்ரா வந்து மணல்லாம் அடித்து அதெல்லாம் பண்ணிக்கினே நல்லா தூக்கி போட்டு அவருக்கு ஒரு மினிமம் கன்டிஞ்சன்சிஸ் அமௌண்ட் இருக்கும், அதில் மினிமம் எதை பேர் பண்ண முடியுமோ அக்கம் அதை வந்து பேர் பண்ணிவிட்டு அதை வந்து மேக்ஸிமம் தூக்கி லெவல் பண்ணி ரோடு போட்டாச்சு. இது நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐஆர்கேல. அதே ஸ்கீமுக்கு நான் ஈயா போகிறேன். அப்போ என்னுடைய சீஃப் இன்ஜினியர் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த ஏரியாவுக்கு வராங்க. அப்போ அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வந்து 2,10,000 ரூபா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம், அது பேஸ்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இன்ஸ்பெக்ஷனுக்கு எங்கள் சி வராங்க. வந்துகிட்டு இருக்கலாம், நானும் கூட போகிறேன். அப்போ ஒரு லேடி வந்து வேமா வந்து டபான காலில் விழுகுது, ஒரு கை குழந்தையோட வந்து விழுகுது. அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, சார் நீங்கள் தானே சார் இந்த ஏரியாவை டெவலப் பண்ணி கொடுத்தீங்க, நாங்கள் எவ்வளோ சொன்ன உடனே உடனே இந்த ஏரியாவில் மணல் நம்ம போட்டு நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்ததுனால இன்றைக்கி நாங்கள் இந்த ஏரியா விட்டு போகாமல் இங்கேயே இருக்க முடிஞ்சது, வெளியே போகாமல் இங்கேயே நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது போக அந்த ஏரியாவில் வீடு கட்டுறவங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வந்து பேஸ்மெண்ட் போடுறதுக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணணும். பட் ஸ்லம்மில் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அதை பண்ண முடியாது, அவங்கள பண்ண வைக்கணும், எப்படி பண்ண வைக்கிறது. ஸோ நான் வந்து பேங்க்கில் வந்து டைரெக்டாக டைப் போச்சு. அப்போ முத்ரா லோன் சொல்லிட்டு பிஎம் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த முத்ரா லோனை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து, அதே மாதிரி அந்த ஏரியாவில் வந்து ஒரு கிறிஸ்டின் மிஷன் இருந்தது, அவங்கள்ட்டே சொல்லி அந்த ஏரியாவில் மக்களுக்கு வந்து உங்கள் கிறிஸ்டின் மிஷன்லேருந்து அதை ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையும் டைப் போச்சு, அவங்கள பேஸ்மெண்ட் போட வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்கீமை சக்ஸஸ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணாத ஸ்கீம் சக்ஸஸ்.
2: எந்த ஊருங்க சார்?
1: திண்டுக்கல்ல. அதே மாதிரி மதுரையில் ஆணையூர், அதில் ஆணையூர்லேயும் அதே மாதிரி தான் பேஸ்மெண்ட் போட்டது புறமே வந்து பேங்க்கில் டைப் வச்சு கொடுத்தேன். நாட் ஓன்லி தட், எங்கள் ஆஃபீஸுக்கு பின்புறத்தில் வந்து புரட்சித் தலைவர் காலனின்னு சொல்லிட்டு அதே வந்து அனைவருக்கும் வீடு திட்டத்திலே வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணோம். அது வந்து அடுக்குமாடி வீடு, அங்கேருந்த மக்களே வந்து ஓரம் கட்டிட்டு அங்கேயே வீடு கட்டி திருப்பி அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறது. அது ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் 8 லட்சம் ரூபா வந்து செலவாகும், 8 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1.5 லேக் கொடுத்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பேலன்ஸ் கொடுத்தாங்க, இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்லி 50,000 ருபீஸ்.
2: வெறும் 50,000
1: வந்து அந்த ஒரு பிரைம் லொகேஷன் அவங்களுக்கு இந்த வீடு, அந்த 50,000 கட்ட மாட்டாங்க, கட்ட முடியாது. அப்போ நான் பேங்க்ல ஐடிபிஐ பேங்க் HDFC எல்லாத்துலேயும் டைப் வச்சு அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தேன், முத்ரா லோன் வாங்கி கொடுத்தது பண்ணேன். இதை வந்து டெல்லியில இருந்து வந்த டீம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க, டைரக்டர் வந்தார், வந்து இங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு அப்ரிஷியேட்
2: பண்ணிட்டு. பெரிய சாதனை சார். அதாவது டெல்லியில இருந்து ஒரு டீமே வந்து இப்போ நல்லா சர்வீஸ் பண்றாங்க, சர்டிஃபிகேட் பண்றாங்க, நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம் சார்.
1: இன்னொரு நிகழ்வு அதே மாதிரி நடந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால், வாம்பாயின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், வால்மீகி அம்பேத்கர் அவாஸ் யோஜனா. இது வந்து 16-10 வந்து ஒரு ஹட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும், மொத்தம் 40,000 ரூபா மதிப்பு, அதில் 20,000 ரூபா மானியம், பேலன்ஸ் 20,000 ரூபாயில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு. அதுலேயும் அவங்க 4,000 ரூபா முதல்ல வந்து கட்டணும், மிச்சம் இருக்கிற 16,000 ரூபாய் வந்து மாதம் 150 ரூபா மினிக்கு அவங்க பின்னாடி செலுத்தணும். இதுதான் திட்டம். இவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 16 அடிக்கு 10 அடிக்கு வீடு கட்டி அதில் ஒரு டோரு விண்டோ மேல வந்து ரூஃப் ஸ்லாப்லாம் போட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் வீடு. எங்களுக்கு டார்கெட் வந்து 140 வீடு அந்த வருஷம், 2003 இருந்து 2006 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் வந்து 2020

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: பாயிண்ட் ப்ரோக்ராம் அது ஒன் ஆஃப் த ஸ்கீம்ஸ் வரும், பாயிண்ட் நம்பர் லெவல்ல வரும். இதே மாதிரி ஹவுசிங் போர்டு, ஹவுசிங் சொசைட்டி, அதே மாதிரி தாட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஹவுசிங் சொல்லிட்டு இப்போ டார்கெட் இருக்கும். அதில் வந்து அந்த வருஷம் வந்து 100% டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அப்போ திண்டுக்கல் கலெக்டராக இருந்தவங்க வந்து முருகையா ஐஏஎஸ் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு பரிசு மொமெண்டம் கொடுத்தாங்க. அந்த எல்லாருடைய ஆஃபீஸர்ஸுடைய முன்னாலேயும் எங்களுக்கு அந்த ஒரு பரிசு கொடுத்தது வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இது வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நிகழ்வா இருந்தது.
1: எந்த ஒரு அரசு பணியை பண்ணாலும் ரிட்டையர்மெண்ட் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த நாள் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா?
0: இருக்கு,
1: கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார்.
0: 2017 31/5/2017 வந்து ரிட்டையர்மெண்ட் சார் எங்களுக்கு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் சீஃப் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஐ எம் கோயிங் டு ரிட்டையர்ட், நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டே நல்லா இருக்கும் அப்படின்னு ஹானர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி சொன்னேன். அவர் சொன்னார் எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குப்பா, இங்கே எங்களால் எப்படி வர முடியும், வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு காலையில் அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஏரோட்ரோமில் நிற்கிறேன் வந்துடலாமா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டார். கார்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சுட்டு அவர் ரிசீவ் பண்ணி அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு இ வந்து ரிட்டையர் ஆகையில் ஒரு சீஃப் இன்ஜினியர் வந்து கலந்துக்கிட்டது போர்டிலே வந்து என்னுடைய இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம்.
1: சரிங்க சார், ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க 2017, கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஆண்டு காலம் உருண்டு ஓடிடுச்சு. இப்போ வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு உங்கள் லைஃப் எப்படி சார் கொண்டு போனீங்க?
0: ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நான் சார் இன்ஜினியர், ஏற்கனவே நமக்கு பில்டிங் நாலேஜ் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏஎம்ஐ படிக்கிறதுன்றதே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தியரி கொஸ்டின் தியரி தான் அங்கே எங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் அண்ட் தியரியும் ரெண்டும் மெர்ஜ் ஆகி சாண்ட்விச் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து கன்சல்டண்ட்டாக வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ப்ரைவேட்டு பில்டிங் கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு ஐடியா கொடுத்து கன்சல்டன்ட் பண்ணுறேன்.
1: நல்லதுங்க சார். சரிங்க சார், உங்களுடைய பொழுதுபோக்கு ஏதாவது வேலை வேலைன்னு இருந்திருப்பீங்க, இப்போ அன்றாட உங்களோட பொழுதுபோக்கு என்னென்ன சார் பண்ணுறீங்க? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் பொழுதுபோக்கில் என்னென்ன பண்ணுறீங்க?
0: இல்லை நம்ம காலையில் வந்து அதாவது மதுரை ஆயுர்வசிய மஞ்சப்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இதில் வந்து சமூக சார்ந்த சபை இருக்குது. அந்த சபையை சார்ந்த சிஸ்டர் கன்சர்ன் வந்து இளைஞர் சங்கம் சங்கம் இருக்குது. இதில் எல்லாம் சமூக சேவைகள் நிறையா பண்ணுறோம் நாங்கள். இளைஞர் சங்கத்தில் நாங்கள் கொஞ்சம் ஈடுபாடாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் அந்த கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் மாதம் அதாவது ஆகஸ்ட் அது செப்டம்பர் மாதத்தில் வந்து எங்கள் சமூகத்தில் வந்து நல்லா படித்து மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து ப்ரைஸு ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஊக்கத்தொகை இதெல்லாம் கொடுக்குறோம். அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாகவே நடத்தி செய்கிறோம். அதை
1: நல்லதுங்க
0: அவங்களுக்கு வந்து.
1: ஆ சரிங்க சார், சரிங்க சார். சார் கிட்டத்தட்ட வந்து ஒரே வேலை குடும்பம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பீங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் கொஞ்சம் போதிய உங்களுக்கு டைம்லாம் இருக்கும். இந்த நேரத்தங்களில் உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்க சார் பண்ணிட்டு இருப்பீங்க?
0: பொழுதுபோக்கு வந்து பொதுவாக டிவி பார்க்கறது, புக்கு படிக்கிறது, பேர குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களோட அவங்க ஷேர் பண்ணுறது போகிறது வர்றது. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து சர்வீஸில் இருக்கையில் வந்து அதிகமாக அட்டன் பண்ணதே கிடையாது. எங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும், உள்ளூர்லேயே கூட சில நேரம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம், பட் எங்களுக்கு அஃபோர்டபுளாக டைம் இருக்காது. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைம். இப்போ என்னுடைய ஹாபியை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க. ஹாபியை பற்றி சொன்னோம்னா புக் ரீடிங், பாட்டு கேட்குறது, டிவி வாட்சிங், இது எல்லாமே எனக்கு ஒரு மெயினான ஹாபியாக இருக்கும். பட் இது போக வந்து சாதாரணமாக வந்து விசில்லே வந்து சினிமா பாடலாம் பாடுவேன். அது போக வந்து ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், செல்ஃபோனில் வந்து நம்ம போக இல்லை இந்த இயற்கை காட்சிகள் சன்ரைஸ் சன் செட்டு இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஃபோட்டோ எடுப்போம். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கையில் பார்த்தீங்கன்னா மேஜிக் அவர் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது ஏற்கனவே நான் வந்து ஒரு 40 ஃபோட்டோக்கு மேலே அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக எடுத்து வச்சிருக்கேன். அது மேகண்டு ஒரு 100 ஃபோட்டோவை கம்ப்ளீட் பண்ணி மேஜிக் அவர் அப்படின்ற ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி அது வெளியிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன்.
1: உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக இன்றைய கால இளைஞர்களுக்கு அவங்க முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்?
0: இளைஞர்கள் வந்து முதல்ல வந்து உழைப்பை வந்து நம்ம முன்னிறுத்தணும். உழைப்புன்றது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இப்போ எல்லாருமே ஈஸி கோயிங்காகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அந்த நினைப்பை அவங்க வந்து மனசில் வந்து எடுத்துடணும். நல்லா கடுமையாக உழைச்சா தான் நான் வந்து முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரணும் அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து பெரியவர்களை வந்து மதிக்க கற்றுக்கணும். நிறையா வந்து விட்டேத்தியாக பேசிட்டு போகிறாங்க வர்றாங்க பார்க்குறோம். சாதாரணமாக வந்து பெரியவங்களை வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து அவங்க கேதர் பண்ணிக்கணும். மூணாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் செல்ஃபோன். இந்த செல்ஃபோன்றது வந்து எவ்வளோ நல்லது இருக்கோ அவ்வளோக்கு ரொம்ப கெடுதலும் இருக்குது. அதை வந்து எந்நேரமும் அதில் மூழ்கி இருக்காங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை சின்ன குழந்தைகள் வரைக்கும் அதை வந்து தாய் தந்தையரும் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். நாலு வந்து ஃபேமிலியோட வந்து பெரியவங்களும் சின்னவங்களும் ஷேர் பண்ணணும் அவங்களுடைய ஐடியாஸை. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தனித்தனி ரூமில் இருக்காங்க, பேசுறது கூட செல்ஃபோனில் பேசுகிறாங்களே ஒழிச்சு நேரடியாக பேச மாட்டேன்றாங்க. உணர்ச்சிகளை வந்து வித்தியாசமான முறையில் வந்து ஒருத்தவங்க ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஷேர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைஃப் வந்து நல்லா கொண்டு போகணுன்றது என்னுடைய ஆசை. இஷ்டமுடன் கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.

0: இது வந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடியது வருது. இஷ்டமன் கஷ்டப்படுங்கள், மேலும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இது மெயினாக பார்த்துக்கணும். பெரியவங்க சொல்ல வந்து நம்ம கேட்கணும். பேட்டியின் முதல் ஆரம்பத்திலே வந்து சார் சொன்னீங்க, மூத்தவர் சொல்லும் முதிர் நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே நிற்கும்னு, அது நூற்றுக்கு நூறு உண்மை. அதை வந்து இந்த இளைய தலைமையினர் ஃபாலோ பண்ணணும்.
1: இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்க சார். இந்த பாட்டு எனக்கு வந்து எப்போ கேட்டாலுமே மனசுக்கு இதமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பாட்டை சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாட்டை ஒளிபரப்பலாம். உங்களுடைய விருப்ப பாட்டு ஒன்று.
0: விருப்ப பாட்டு அமரர் எம்ஜிஆர் அவர்களின் படத்திலே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அதோ

நல்லாங்க சார், அருமையா பண்ணீங்க. சூப்பர் சூப்பர், நல்ல பாட்டு பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஒரு அனுபவசாலியை வந்து நாங்க பேட்டி எடுத்து உங்க அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க அனுபவத்தின் இந்த பேச்சு மூலமா கண்டிப்பா இதை கேட்கக்கூடிய யாரோ ஒரு நபர் ஒரு புத்துணர்ச்சி அடைவாங்க. அவங்கள

0: நல்லாங்க சார், அருமையா பண்ணீங்க. சூப்பர் சூப்பர், நல்ல பாட்டு பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஒரு அனுபவசாலியை வந்து நாங்க பேட்டி எடுத்து உங்க அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க அனுபவத்தின் இந்த பேச்சு மூலமா கண்டிப்பா இதை கேட்கக்கூடிய யாரோ ஒரு நபர் ஒரு புத்துணர்ச்சி அடைவாங்க. அவங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஒரு நம்பிக்கையில உங்களோட பொண்ணா நேரத்தை செலவழித்து எங்க நிலையத்துக்கு வந்து உங்களோட அனுபவத்தை சொன்னமைக்கு எங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தோட உங்களோட சேவைகள் இன்னும் நம்ம சமுதாயத்துக்கு வழங்க எல்லா
1: அன்பார்ந்த நேயர்கள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது நன்றியை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.

இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்களின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் மீண்டும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதலாவதான பாடல் சூரரை போற்று திரைப்படத்திற்காக சைந்தவியோட குரல்களில்.

மதர தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அவள் பேர் தமிழரசி திரைப்படத்திற்காக ரஞ்சித் மற்றும் நீதாவோட குரல்கள்ல.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரைப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் குங்குமப்பூவும் கொஞ்சும் புறாவும் படத்திற்காக ஜாவித்தளி மற்றும் பேலா ஷெண்டே ஆகியோரோட குரல்களில் பாடல் இதோ வருகிறது.

மீண்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இன்று இரவு 9:15 வளம் வரும். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் திரை கானங்களாய் கேட்கலாம் மதுர தென்றல்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: இதுவரை அழகிய கானங்களாய் வளம் வந்த மதுரை தென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. நேரம் இரவு 9:30. இனி தொடர்வது
7: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் கடலும் கப்பலும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
8: வணக்கம் நேர்களே. போக்குவரத்து அப்படின்னு சொல்லும்போது மூன்று வகையாக பிரிக்கலாம். தரைவழி போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, அதாவது நீரில் செல்லக்கூடியது. இதில் பெரும்பாலும் நம்ம எல்லோரும் தரைவழி போக்குவரத்தை பயன்படுத்தியிருப்போம். சிலர் வந்து வான்வெளி போக்குவரத்து, விமான போக்குவரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து

0: பயணிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த கப்பல் போக்குவரத்து எதற்காக பயன்படுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச காத்துக்கிட்டு இருக்கோம். கப்பல் போக்குவரத்து குறித்து நமக்கு பல தகவல்களை எடுத்து சொல்கிறதுக்கு நிலையத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறாரு கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள். அவர் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: கப்பல் போக்குவரத்துடைய தனித்துவம் என்ன, முக்கியத்துவம் என்ன சார்?
1: விமான போக்குவரத்துனா நம்ம வந்து ஒரு 5 டன்னு 20 டன்னு இப்படி கம்மியான அளவில் தான் பொருட்களை வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ கண்டம் விட்டும் கண்டம் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியும். கண்டெய்னர் ஷிப்னா ஒரு 20,000 கண்டெய்னர் நம்ம வந்து அதில் எடுக்கலாம். அப்படிங்கிறப்போ 176,000 டன்னு வந்து நீங்கள் ஒரு 10 நாளைக்குள்ளே ஆஸ்திரேலியா கொண்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு 20-22 நாளைக்குள்ளே அமெரிக்கா போயிடும். ஒரு 18 நாளைக்குள்ளே யூரோப் கண்ட்ரிஸ்க்குள்ளே போயிடலாம். இந்தளவு ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து வேறு எதுலேயுமே நம்ம பண்ண முடியாது. கப்பல் வழி போக்குவரத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் டன்னு 2.5 லட்சம் டன்னு வந்து கார்கோ மட்டுமே இருக்கும். இது போக வந்து எம்டி வெயிட்டு ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் வந்தாலும் மொத்த கப்பலோட வெயிட்டு டோட்டல் வெயிட்டு ஃபுல் கார்கோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3.75 லட்சம் டன்னு 4.5 லட்சம் டன்னு வரும். இந்த மாஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து கப்பல் போக்குவரத்தில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுலேயுமே பண்ண முடியாது. இன்னொன்று வந்து மற்றதுலாம் வந்து செலவு கூடும். இப்போ விமானங்களில் இவ்வளோ கொண்டு போகிற ஆகிற செலவோட இதில் வந்து ரொம்ப சீப்பாக உங்களுக்கு முடிஞ்சது. ஏன்னா விமானங்களில் நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணுவீங்க, ஒயிட் பெட்ரோல்னு போடுவீங்க. இங்கே வந்து குரூட் ஆயிலிருந்து வரக்கூடிய அந்த கடைநிலை ஆயிலை வச்சு தான் நம்ம கப்பலை ரன் பண்ணுவாங்க. டீசல் வந்து எப்பயாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சில இடங்களில் எடுப்பாங்க தேவைக்கு. இல்லைன்னா இந்த குரூட் ஆயில் இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதனால வந்து மற்ற எல்லாத்தையும் விட கப்பல் வழி போக்குவரத்து தான் நிறையா பொருட்களால் ஒரே நேரத்தில் ஷிப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடி பேர் இதில் இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டில் மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க.
0: அதாவது அடுத்தவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுக்குது, குறைந்த செலவில் அதிக எடையுள்ள பொருட்களை கூட நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணிகத்திற்கு முதன்மையாக இந்த கப்பல் போக்குவரத்தை சொல்கிறீங்க. அப்போ கப்பலுடைய வகைகள் அப்படின்னா என்னென்ன சார் இருக்குது? அதாவது இப்போ மனிதர்களும் பயணிப்பாங்க, ஒரு பக்கம் வந்து சரக்கும் போகுது, அப்படிங்கிறப்ப ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பயணிக்க முடியாதா, இல்லை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கப்பல் இருக்கா?
1: ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக இருக்கும். பயணிகள் போகிறதுக்கு க்ரூஸ்ன்னு தனியாக இருக்கும், பேசஞ்சர்ஸ் மட்டும் போகிற மாதிரி கப்பல்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ கண்டெய்னர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக கண்டெய்னர் வெசல்ஸ் தனியாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 20,000 TEU கண்டெய்னர் போடலாம். நம்ம சிங்க திருப்பூர்லேருந்து கூட தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து அம்பன் தோட்டா டிரான்ஸ்ஃபர் போட்டு அம்பன் தோட்டாலேருந்து அமெரிக்காவுக்கு போகுது. பெரிய அவ்வளோ பெரிய கப்பல்கள் இந்தியாவுக்குள்ளே வர முடியாதுங்கிறனால இதை வந்து அம்பன் தோட்டா வரணும்னு கொண்டு போயிடுறாங்க இந்தியாவிலேருந்து. அதை விட்டோம்னா அதுக்கடுத்து வந்து கார்கோ போகிறாங்க. கார்கோவும் வந்து 1.5 லட்சம் டன்னு 2 லட்சம். இப்போ அரிசின்னா 70,000-80,000 டன்னு ஏற்றுறாங்க. அதே மாதிரி அயன் ஒரு அலுமினியம் இந்த ரா மெட்டீரியல்ஸ் பூராமே 1.5 லட்சம் டன்னு 2 லட்சம் டன்னு ஏற்றிட்டு வருவாங்க. கம்மியான செலவில் அதிகமாக கொண்டு போக முடியும்னா கப்பலில் மட்டும்தான் எப்போவுமே கொண்டு போக முடியும். அது போக வந்து கார் கேரியர் இருக்குது. காரில் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஜப்பான்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, சைனாலேருந்து நிறையா வரும், சிங்கப்பூர்லேருந்து வரும். இதெல்லாம் எடுத்துகிட்டு யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் போகுது, அரப் நாடுகளுக்கு பூராமே வந்து இங்கே வந்து கார் கேரியர் தனியாகவே போகுது. ஒரு கார் கேரியர் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதுனா குறைஞ்சது ஒரு 8,000 கார் ஏற்றலாம். ஒரு கார் 40 லட்சம் 50 லட்சம் வந்தோம்னாலும் அந்த கார் கேரியர் கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய காரோடைய வேல்யூவே பயங்கரமாக இருக்கும். 8,000 கார் வரும். வரும்போது எம்டியில் தான் வருவாங்க, அங்கே ஒன்றும் கிடைக்காது மேக்ஸிமம். அதனால் திருப்பி வந்து இங்கே இருந்து தான் ஏற்றிட்டு போகிற மாதிரி வரும். அதுக்கு பேர் லைனர்னு சொல்கிறது. லோடிங் எங்கே பண்ணுறோம், டெலிவரி எங்கே கொடுக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கார்கோ எடுத்துகிட்டு போகிறதுல மொத்தம் 22 ஊழியர்கள் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. 10 பேர் இன்ஜின் சைடில் வருவாங்க, ஒரு 12 பேர் வந்து டெக் சைடில் நேவிகேட்டிங் பீப்புள் வந்துடுவாங்க. ரொம்ப கம்மியான குருவை போட்டு பண்ண முடியும். இப்போ மற்ற இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இவ்வளவு இதாக நம்ம வந்து பண்ண முடியாது. அதனால தான் எல்லாரும் கப்பலை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
0: சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒவ்வொன்றுமே ஒரு பொருளுடைய எடையை பார்த்தீங்கன்னா 80,000 டன்னு 1.5 லட்சம் டன்னு இப்படி சொல்கிறீங்க. அப்போ இவ்வளவு எடைகளை வந்து நம்ம ஒரு கப்பலில் ஏற்றும்போது அப்போ கப்பலுடைய எடை எவ்வளோ இருக்கும், அதனுடைய வெயிட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது எவ்வளோ வெயிட் இருக்கும் எப்படின்னு சொல்லுங்களேன்.
1: இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 லட்சம் டன் உள்ள கார்கோ ஏற்றுறோம், முடிவு பண்ணி நம்ம அந்த கப்பலில் ஏற்றுறோம்னா எம்டி வெயிட்டு குறைஞ்சது வந்து ஒரு 1.5 லட்சம் டன்னு 1,30,000 டன் அப்படி வரும்
0: கப்பலோடைய எடை.
1: கப்பலோடைய ஏன்னா கப்பலுக்குள்ளே இருக்க மிஷினரி ப்ரொபல்ஷன் இன்ஜின் இருக்குது, அகாமடேஷன் இருக்கும், மற்ற டேங்க்ஸ் எல்லாம் எம்டி டேங்க்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்க ஒரு போயன்சி பண்ணி தான் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லோட் பண்ண முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஷிப் பில்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம ஓனர்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து 1.5 லட்சம் டன் கெப்பாசிட்டி வேணும், 2 லட்சம் டன் கெப்பாசிட்டி வேணும். ஷிப் ஓனர்ஸ் சொல்லும் போது அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஷிப் பில்டர்ஸ் வந்து அதை ரெடி பண்ணி தருவாங்க.

0: எப்படியும் ஒரு வருஷம் ஆகும் அவங்க கட்டி முடிச்சு. அப்புறம் வந்து மெய்டன் வாயேஜ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீட்ரு எல்லாம் போய் அப்புறம் மெய்டன் வாயேஜ் போய் நமக்கு வரணும். அதுக்கு எப்படியும் வந்து ஒரு ஒரு வருஷம் ஆயிரும் முடிக்கிறப்ப.
1: சரிங்க சார், பொருளை ஏற்றும் போது அந்த இடத்துல ஒரு ஆழத்தில் இருக்கும், அப்படியே அது நகர்ந்து செல்ல செல்ல செல்ல சில இடங்களில் ஆழம் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் ஆழம் அதிகமாக இருக்கலாம். அது எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்?
0: எவ்வளோ போயின்சி கப்பல் எவ்வளோ தண்ணிக்குள்ளே மூழ்குது அப்படிங்கிறத வச்சு தான், எவ்வளோ வெளியில் இருக்கணும் எவ்வளோ மூழ்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டெப்த்து வந்து நம்ம ஹார்பரில் மட்டும்தான் மேக்சிமம் நமக்கு தொந்தரவாக இருக்கும். அங்கே தான் வந்து கீழே ட்ரெஜிங் பண்ணலன்னா, இப்போ கடலில் கலக்கிற இடத்துல ஒரு ஹார்பர் இருக்குன்னு சொன்னால் இந்த மண்ணை பூரா அடித்து கொண்டு வந்து ஹார்பரில் வந்து சேர்த்து விட்டுணும், அதை ட்ரெஜிங் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேக்சிமம் வந்து ரொம்ப பெரிய கப்பல்கள்லாம் வந்து கல்கத்தா டைமண்ட் ஹார்பரோ இல்லை கல்கத்தாக்குள்ளே போகிறதோ இல்லை சென்னையில் வர்றதோ பெரிய கப்பல்கள் வராது, அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன கப்பல்கள் தான் வரும். ஏன்னா ஆழங்கள் வந்து கம்மியாக இருக்கும். அங்கங்கே அவங்களுக்கு தெரியும் அந்த இன்டர்நேஷ்னல் பைலட் பாயிண்ட்லேருந்து ஹார்பருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே அது ஒரு மேப் வச்சுருப்பாங்க பைலட்னு சொல்லி. அவங்க டிஜி ஷிப்பிங் இருக்குது இந்தியாவில், அவங்க தான் கவர்ன் பண்ணுறாங்க அதை. அவங்கக்கிட்ட வந்து அந்த லிஸ்ட்டு பூரா இருக்கும், அந்தந்த ஹார்பருடைய ஆழம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெரிய கப்பல் போகலாங்கிறதுலாம் அவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு அந்த பைலட் வந்து அதை கொண்டு போவார். இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெரிய ஹார்பர்னால் நம்ம குஜராத்து அந்த மாதிரி தான் போகணும். ஃபுஜிரா போட்டிருக்கு, அது நல்லாயிருக்கும். மும்பை JNPT வந்து ரொம்ப பெருசு, இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி கேரளாவில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணால் அந்த போட்டும் வந்து நல்லாயிருக்கு. சென்னையெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய கப்பல்கள் வர முடியாது சென்னையில், இல்லைன்னா 800 போகணும், வெளியில் போயிடணும். சென்னையை விட்டு அவுட்டரில் தான் போக முடியும், இங்கே வர முடியாது.
1: இப்போ குஜராத், மும்பை, கேரளா இப்படிலாம் சொன்னீங்க, அப்போ இந்தியாவில் குறிப்பிடத்தக்க துறைமுகங்கள் அப்படின்னா எதை எதா சொல்லலாம்?
0: நம்ம இங்கே வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் பெரிய பெரிய கப்பல்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம், அதானியுடைய துறைமுகம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கடுத்து விழிஞ்சியம் கேரளா நல்லாயிருக்கும், பெருசாக இருக்கும். JNPT வந்து பெரிய கப்பல்கள் வரும், ஒரு 16,000 TEU ஏற்றுற கப்பல்கள்லாம் வரும். 16,000 TEU 16,000 கண்டெய்னர்ஸ் ஏற்றணும். அது ஏற்றும் போது தான் 130,000 டன்னு 140,000 டன்னு உள்ள கார்கோ நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய போர்ட்டுக்கு தான் போவோம் நமக்கு. மற்றபடி சென்னை விட்டிங்கன்னா அப்புறம் சென்னை 800 பெருசாக இருக்கும், அதை விட்டிங்க இங்கிட்டு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெருசு இல்லை, எதுவுமே இல்லை. பெரிய பெரிய கண்டெய்னர்ஸுக்கு போகிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுதுன்னா தூத்துக்குடி வரையிலும் அந்த வெஹிக்கிளில் கொண்டு ரோட் டிரான்ஸ்போர்ட்லேயே கொண்டு போயிட்டு தூத்துக்குடியில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கண்டெய்னர் வெசலில் ஏற்றி அங்கேருந்து ஹம்பன் தோட்டா போயிருது. அங்கே 20,000 TEU வர்றனால அங்கே அப்படியே ஏற்றிட்டு அமெரிக்கா யூரோப்பா அப்படி போயிடுவாங்க.
1: சார், இப்போ இந்த கண்டெய்னர்லாம் ஏற்றுறாதான் சொல்கிறீங்கள, அப்போ வந்து இப்போ தரை வழியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆள்களை ஒரு 10-15 பேரை கூட வச்சு டக்கு டக்குன்னு ஏற்றிடலாம்.
0: ஆமாம்,
1: இது வந்து கடலில் வந்து ஒரு கப்பல் இருக்கும்போது அந்த கண்டெய்னரை நம்ம ஏற்றும் போது அதற்கு ஆகக்கூடிய நேரம்னு எவ்வளோ சார் இருக்குது?
0: அதாவது அதை நம்ம அப்படி கால்குலேட் பண்ண முடியாது நேரத்தை. இதுக்குன்னு தனியாக வந்து பிளானர் தனியாக இருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிக்குமே, கண்டெய்னருக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து தெரியும். ரீஃபர் கண்டெய்னர் இருக்கும், இப்போ ஒரு இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆடு கறி இருக்கும், மாடு அதுலேருந்து அந்த மீட் ஏற்றுவோம், மீன் ஏற்றுவோம், ஐஸ்கிரீம்லாம் ஏற்றுவோம், இதெல்லாம் ரீஃபர் கண்டெய்னர்னு சொல்கிறது. இதுக்கு மட்டும் எந்த இடத்துல வச்சு எந்த போர்ட்டுக்கு போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம திண்டுக்கல் டு மதுரை பஸ் வந்துச்சுன்னா மதுரையோடு எல்லோரும் இறங்கி போயிடுவாங்க, கப்பலில் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் ஏற்றுனீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து ஃபஸ்ட்டு எந்த போர்ட்டு போகுது, செகண்ட் எந்த போர்ட்டு போகுது, தேர்ட் எந்த போர்ட்டு போகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஒரு எடுத்து கான்டினென்ட், அதாவது ஒரு கண்டத்துலேருந்து எடுத்து இன்னொரு கண்டத்துக்கு போகும்போது குறைஞ்சது வந்து ஒரு 10 போர்ட்டுக்கு டச் பண்ணும் அந்த கப்பல். அப்போ எந்த போர்ட்டு முதல்ல வருதோ அந்த கார்கோவை தான் மேலே வைக்கணும். அப்போ கடைசியாக இறக்குற போர்ட்டுடைய கார்கோ அடியில் வந்துடும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி பிளானர் இருப்பாங்க தனியாக, ஓனர் சைட்லேருந்து தனியாக பிளானர் போட்டு அவங்க வந்து அந்த ஒரு சார்ட் வச்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக ஏற்றிடுவாங்க. ஏற்றி இறக்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும், அப்படியே கிரெயினில் தூக்கி வைக்கிறது தான். 100 டன் கிரெயின் இருக்கும், கிரெயினில் ட்விஸ்ட் லாக் மாதிரி ட்விஸ்ட் லாக் இருக்கும், ட்விஸ்ட் லாக் போட்டு அப்படியே தூக்கி கொண்டு அங்கே வச்சுட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிருக்கும். மேலேருந்து ஒரே ஒருத்தர் தான் ஆப்ரேட் பண்ணுவார். அவங்களுக்கு 2 ஷிஃப்ட் போடுவாங்க, காலையில் 6:00 சாயங்காலம் 6:00 வரலாம், அடுத்து அவங்க சாயங்காலம் வந்து காலையில் மறுநாள் வர்ற மாதிரி 24 மணி நேரமும் அது கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். கேண்ட்ரி கிரெயின் சொல்கிறது நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லை, அது வந்து பெரிய பெரிய ஐபீம்ஸ்லாம் போட்டு பெரிய ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. அதில் அதே அங்கிட்டு எல்லா கப்பலில் ஃபார்வர்ட்லேருந்து ஆஃப்ட் வரையிலும், அதாவது முன்னாடி இருந்து பின்னாடி வரலாம், அதே வந்து அவங்க நகட்டிக்குவாங்க. அந்த பிளானர் சொல்கிற ரேடியோவில் சொல்லுவார், VHF பேசுவார், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. கப்பல்லேருந்து நாங்கள் செக் மட்டும் பண்ணுவோம், எங்களுக்கும் பிளானர் கொடுத்துருப்பாங்க எது எங்கே ஏறுதுங்கிறதையும் நாங்களும் கவுண்டர் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன தப்பாக ஏறிட்டால் திருப்பி இறக்கி ஏற்றுறதெல்லாம் லேட் ஆகிரும் இல்லைங்களா.
1: ஆமாம்,
0: அதனால் நாங்கள் கவுண்டர் செக் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு.
1: இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மாமிச பொருட்கள்லாம் வரும் அப்படின்ட்டு. இப்போ 20 நாள் ஒரு பயணிக்கிறோம் கப்பலில் அப்படின்னா, மாமிசமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த கப்பல்லையே 22 நாட்கள் பயணிக்கிறீங்க,

0: அப்போ உங்களுக்கு தேவையான மூன்று வேளை அந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, எப்படி அதை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு சப்பாத்தியை கூட நம்ம செஞ்சு நீங்கள் கொண்டு போயிடலாம்.
1: ஆமாம்,
0: ரெண்டு நாளைக்கு தாங்கும். இப்போ 20 நாள் 22 நாள் பயணிக்கும் போது உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளையும் கெட்டு போகாமல் கொண்டு போகணும்.
1: ஆமாம்,
0: கண்டெய்னரில் இருக்கிற பொருளும் அந்த பொருளும் பாதிக்காத அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறீங்க?
1: கண்டெய்னரில் இருக்க மாமிச பொருள்களுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னரில் வச்சுருவோம். அதுக்குன்னே தனியாக ஏசி இருக்கும், இன்பில்ட் இருக்கும், இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதை காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ரெண்டு நேரம்

0: கண்டெய்னரில் இருக்க மாமிச பொருள்களுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னரில் வச்சுருவோம். அதுக்குன்னே தனியாக ஏசி இருக்கும், இன்பில்ட் இருக்கும், இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதை காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ரெண்டு நேரமும் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஏற்றுறப்பவே சார்ட்டர் சைட்லேருந்து அது என்ன டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். சப்போஸ் ஒரு வேளையில் ஏதாவது பிரச்சனைனா உடனே ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் போட்டுட்டு அவங்க அங்கேருந்து எங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவோம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து தனியாக வந்து ஃபிஷ் ரூம் மீட் ரூம்னு வச்சுருப்போம். இப்போ ஃபிஷ் ரூம்னு சொன்னீங்கன்னா -23°C வந்து மெயின்டைன் பண்ணுவோம், 20 to 23 பண்ணுவோம். மீட் ரூம் வரும்போது 18 to 21 வரலும் பண்ணுவோம், 21 degrees பண்ணுவோம். அது போக வெஜிடபிள் ரூம்னு வச்சுருப்போம், அதில் வந்து +7. இதில் தான் காய்கறிகள், இந்த கீரை வகைகள், பழங்கள் எல்லாமே வச்சுருப்போம். அரிசி வைக்கிறதுக்கு தனியாக லாபின்னு ஒரு இடம் போட்டு அதில் அரிசி எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு 20 days பயணம் போகிறோம்னா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்குவோம். எங்களுக்கு தெரியும் இந்த டேட்டு, இப்போ வர லேட்டஸ்டெல்லாம் முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ 10th எடுத்தோம்னா 22 இத்தனை மணிக்கு நாங்கள் வந்து யூஎஸ் போயிடுவோம், அவள் எந்த போர்ட்டுக்கு போகிறோம்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்லேயே ஆர்டர்லாம் போட்டோம்னா கம்பெனி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரும். கப்பல் போய் நின்னோடனே எங்களுக்கு ஃபுட் ஐட்டத்தை முதல்ல ஏற்றிடுவோம், சாப்பா அது ஒரு குரூப் தனியாக ஏற்றி அங்கங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம். அதனால் அந்த பிரச்சனைகள் எதுவும் வராது.
1: கப்பலில் சமையல் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா?
0: சமைக்கிறோம் நாங்கள், அங்கே 2 cooks இருப்பாங்க. இப்போ ஃபாரின் கப்பலில் இப்போ நான் இருக்கிறேன், NYK இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 22 இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து 3 வந்து கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் வந்துடுவாங்க, ஒருத்தர் சீஃப் குக்குன்னு இருப்பார், அவர் மொத்தத்துக்கு இந்தியன் ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுப்பாரு. அடுத்து செகண்ட் குக் ஒருத்தவங்க வருவாங்க, இன்னொருத்தவங்க அவங்க 2 ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. மொத்தம் 3 தான். இவங்க வந்து ஃபுட்டு எல்லாமே நம்ம மெனு கொடுத்துருவோம். ஆக்சுவலாக நாங்கள் காலையில் என்ன, மதியானம் என்ன, நைட்டுக்கு என்னங்கிறத மெனுவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த மெனுவை அவங்க டேபிளில் வச்சுருவாங்க. டெய்லி அந்த மெனு பிரகாரம் சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கும்.
1: நம்ம இப்போ வந்து ஒரு தரை வழியாக ஒரு போக்குவரத்து போகிறோம் அப்படின்னா அங்கங்கே நமக்கு வந்து மைல்கல் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க.
0: ஆமாம்,
1: இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பெங்களூர் போகிறேன் அப்படின்னா, இப்போ மதுரையிலேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னா எந்த ஏரியா வந்திருக்கிறேன், அடுத்து பெங்களூருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு உத்தேசமாக நம்மளுக்கு ஒரு மைல்கல் வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியும். அப்போ ஒரு அப்ராச்மெண்ட்டாக இவ்வளோ நேரத்தில் போகலாம் அப்படின்னு எனக்கே ஒரு கணக்கீடு வந்துடும். இப்போ கப்பலில் நீங்கள் போகும்போது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த திசை வழிகாட்டி அப்படின்னு, முந்தியெல்லாம் கலங்கரை விளக்கம்னு இருக்கும் அங்கங்கே, அப்படியே அந்த லைட்டு வெளிச்சத்தை வச்சு போட்டை செலுத்துவாங்க. இப்போ நம்ம வந்து பெரிய கப்பல்களை போகும்போது கலங்கரை விளக்கம்னா அதுக்கு தேவை இருக்காது. அப்போ நீங்கள் வந்து திசை வழிகாட்டுறதுக்கு அந்த கப்பலில் வந்து என்ன தனித்துவமான கருவிகள்லாம் இருக்குது?
0: எப்பவும் போல கேம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க சவுத்து நார்த்து பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்து ஆட்டோ பைலட்லாம் வந்துருச்சு. இந்த 360 degrees பிரிச்சுட்டு ஆட்டோ பைலட் போட்டு அந்த ரூட் இப்போ இங்கேருந்து ஒரு இப்போ நம்ம NH-47 சொல்கிற மாதிரி இதுலேயும் வந்து ரூட் இருக்குது. இங்கேருந்து எடுத்து சிங்கப்பூரில் எடுத்து ஸ்ரீலங்கா போகணும், மலாக்கா ஸ்டேட்டை க்ராஸ் பண்ணி போகணும்னா அவங்க East 5, East 6, 7 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோ பைலட்டை போட்டால் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு மட்டும் 2 இருப்பாங்க, டியூட்டி ஆஃபீஸர் ஒருத்தவங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏபிள் சிமன் ஒருத்தர் இருப்பார். அதனால் முந்தி அந்த காலங்கள் மாதிரி நம்ம ஸ்டார்ஸ் இப்போ பார்க்குறாங்க, சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் ஸ்டார்ஸ் பார்க்குறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இதுலேயே வந்து முந்தி சார்ட் பேப்பர் போட்டு படம் வரைஞ்சி கோடு போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை, பூராமே டிவி மாதிரி அந்த இதெல்லாம் செட்டப்லாம் இப்போ வந்துருச்சு. அதில் கப்பலை எங்கே போகணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கப்பல் என்ன பொசிஷனில் இருக்குன்னு அதே காமிச்சு கொடுத்துரும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்த பொசிஷனில் இருக்குங்கிறது பிரிண்ட் அவுட்டும் வரும். ஒருவேளை நம்ம இடையில ஒரு 20 கழிச்சு வேணும்னாலும் நம்ம அதை செக் பண்ணி பார்த்து போட்டு எடுத்துக்கலாம். அதனால வந்து தவறாக போகிறதுக்கெல்லாம் இப்போ வழி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ பைலட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். சீ ரஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணோம். இப்போ இந்த வீல் பிடிக்கிறது வந்து நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஆட்டோ பைலட்லேயே போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த சிஸ்டத்தை மட்டும் எல்லாத்தையும் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் மானிட்டர் பண்ணி அந்த ரீடிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் போதும், கரெக்டாக கொண்டு போயிடலாம். பைலட் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே தான் மேனுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேனுவல் ஸ்டீரிங் பண்ண ஆரம்பிச்சு.
1: சார் கம்யூனிகேஷன் எப்படி சார் கிடைக்குது? இப்போ வந்து நமக்கு வந்து சில இடங்களில் நம்ம டவுனில் இருந்தாலே சில நேரங்களில் செல்ஃபோனில் டவர் இருக்காது, பேசுறது கேட்க மாட்டேங்குது. இப்போ கப்பலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு துறைமுகத்தில் ஒரு நபர்கிட்ட நம்ம பேசணும் எமர்ஜென்சி அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் லிங்க் இருக்கா?
0: எமர்ஜென்சிக்கு தனியாக இருக்கும். நார்மலாக வந்து இப்போ போர்ட்டில் பேசணும்னா Channel 16 கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு போர்ட்டிலேருந்து நாங்கள் இந்த பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த பொசிஷனில் இருக்கோம், எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற இதெல்லாம் போகும். இப்போ நம்ம ஒரு 15 முன்னாடி வீடுகளுக்கு நம்ம சொந்தமாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம்னா ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ வந்து கம்பெனிஸ் எல்லாமே வந்து வைஃபை கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக, நீங்கள் 24 வந்து நீங்கள் பேசிக்கலாம்.
1: ஒரு 10
0: முன்னாடி இருந்தது, போனா எங்கயாவது போர்ட்டுக்கு போய் காலிங் கார்டு கிடைக்குமான்னு பாக்கணும், அதை வாங்கி

0: லோக்கலில் பூத் இருக்கும், அங்கேருந்து பேசணுன்ட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் உடனே வைஃபைல போட்டு வீடியோ காலில் போயிடலாம். சில கம்பெனிஸ் வந்து வீடியோ கால் வந்து டெய்லி ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க. ஆடியோ வந்து நீங்கள் எப்போ வேணுமாலும் பேசிக்கலாம், ஒரு 24 hours பேசிக்கலாம் அப்படின்றவாங்க. அது மாதிரி உங்களுக்கு இப்போ கம்யூனிகேஷன் எந்த பிரச்சனையுமே இல்லை.
1: ஒரு கப்பலை செலுத்துவதில் மாலுமிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம், நீங்கள் வந்து ஒரு பொறியாளராக இருக்கீங்க, உங்களுடைய பங்களிப்பு அதில் அந்த கப்பல் போக்குவரத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய பங்களிப்பு என்ன, மாலுமிகளுடைய பங்களிப்பு என்ன, யார் யாரெல்லாம் அந்த ஒரு கப்பலை செலுத்தி கொண்டு போகிறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்?
0: மினிமம் 22 பேர் இருப்பாங்க. அந்த 22 பேருமே முக்கியமானவங்க தான் கப்பலில். இப்போ நாங்கள் வந்து இன்ஜின் சைடில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து அந்த இன்ஜின்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எடுப்போம். இப்போ இங்கே வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் தான் பார்ப்பாங்க. தரையில் போகிறதில்ல, லாரி பஞ்சர் ஆயிடுச்சு ஏதாவது ஆச்சுன்னா உடனே நிப்பாட்டி பார்க்க, ஏதாவது ராடு கட் ஆயிருச்சுன்னா உடனே ஆளை கூட்டிட்டு வந்து பார்க்க அப்படி செய்வாங்க. நாங்கள் கடலில் போகிறனால அதெல்லாம் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்கும். இதை வந்து PMS போடுவாங்க, பெர் மந்த் ஷெட்யூல்னு சொல்லி போட்டு கம்பெனியே எங்களுக்கு வந்து மாத கடைசியில் அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத பூரா லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து ஒரு இப்போ எல்லாமே ரன்னிங் அவர் பேசிஸில் போவோம். சில இது மட்டும் ஹவர்ஸ் பேசிஸில் இப்போ டைமிங் பேசிஸில் போவோம், எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 500 HP மோட்டர் இருக்குன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பேரிங் மாற்றணும். அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி நாங்களே மாற்றிடுவோம். இப்போ பிஸ்டன் இருக்குது, பிஸ்டன் சர்வீஸ் பண்ணணும்னா 7000 மணி நேரம், 7000 hours. சில பேர் 12000 வச்சுருப்பாங்க. அந்த டைமிங் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் எடுத்து ரிங்ஸ் எல்லாம் மாற்றி ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ட் போட்டு போடணும். எதையுமே வந்து நாங்கள் நினைக்கிறப்ப போட முடியாது. போர்ட்டுக்கு போன பின்னாடி போர்ட்டில் வந்து போர்ட் அத்தாரிட்டிக்கிட்ட இம்மொபிலைசேஷன் வாங்கணும். நாங்கள் கப்பல் எங்கே இங்கே இருக்கும், நாங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு 12 மணி நேரம் 18 மணி நேரம் கொடுப்பாங்க. அப்போ அந்த டயத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து ட்ரை அவுட் பண்ணி கப்பலை ரெடியாக வச்சுருக்கணும். இது ட்ரைடாக்கு போகிறது வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க, இல்லைன்னா 5 வருஷத்துக்கு 2 தடவை பண்ணணும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அது வந்து கம்பெனியிலேருந்து பார்த்துக்குவாங்க. அதில் வெளியில் ஹல்லு மட்டும்தான் அவங்க நிறையா பார்ப்பாங்க. ஹல்லு, ப்ரொப்பல்லர், இந்த மாதிரி நேவிகேட்டிங் எக்யூப்மெண்ட் தான் நிறையா பார்ப்பாங்க. இதில் வந்து நேவிகேட்டிங் ஆஃபீஸர்ஸுடைய இம்பார்ட்டன்ட் வந்து பிரிட்ஜில் வந்து அவங்களது ரொம்ப இருக்கும். ஏன்னா இன்ஜின் சைடு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஆட்டோமைசேஷன் வந்துட்டனால காலையில் 7 மணிக்கு இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு நைட்டு 6 மணிக்கு இன்ஜின் ரூம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். யாருமே போக வேண்டியதில்லை. அன்அட்டன்டன்ட் மிஷினரிஸ் UMSல போயிடுவோம், அன்மேன் மிஷினரி ஸ்பேஸ்னு போயிடும். எந்த மிஷினரிக்கிட்டையுமே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபயர் ரவுண்டு எல்லாரும் போய்கிட்டே இருப்போம். ஆனால் பிரிட்ஜில் அவங்க நேவிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து விட்டுட்டு போக முடியாது. அவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரியாக இருந்தே தான் ஆகணும். அவங்க ராத்திரி பகல் எல்லாமே 24x7 அவங்க வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்களுடைய இது வந்து உண்மையிலேயே பங்களிப்பு வந்து கப்பலில் வந்து ரொம்ப இன்றியமையாது.
1: இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் பற்றி சொன்னீங்களே சார், இப்போ நம்ம எவ்வளோதான் மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு தயாரான நிலையில் கொண்டு சென்றாலும் கூட காலநிலை மாற்றம்னு இருக்கு.
0: ஆமாம்,
1: இயற்கை சீற்றங்கள் இருக்கு.
0: ஆமாம்,
1: திடீர்னு ஒரு புயல் வரலாம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன, எப்படி நீங்கள் அதை சமாளிப்பீங்க?
0: காலையில் 10 மணி, மாலை வந்து ஒரு 3 மணிக்கு எங்களுக்கு USCG மாதிரி, USCG இல்லைன்னா UK-லேருந்து எங்களுக்கு வந்து இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து சேட்டலைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கும். அதை வந்து ஒரு நான் ஒரு டாப்4னு சொல்லுவாங்க, சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர், சீஃப் ஆஃபீஸர், கேப்டன், இவங்க டெய்லி வந்து மாலையில் வந்து 7 மணிக்கு ஒரு மீட்டிங், ஒரு மணி நேரம் நாங்கள் போடுவோம். அதில் வந்து எங்களுக்கு இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் பூரா இருக்கும். இதை வச்சுட்டு கப்பலை எப்படி கொண்டு போகிறது, எப்படி போ, எவ்வளோ ஸ்பீடில் போகலாம் எல்லாங்கிறத நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கிறனால அவங்களும் சொல்லுவாங்க. அந்த எப்போவுமே வந்து அந்த ரவுண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் காமிப்பாங்க, கருப்பு கண்ணு மாதிரி போட்டு ஒரு 100 மைல் அளவுக்கு அது சுத்திரம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து எந்த கப்பலுமே போகாது, அதை டைவெர்ட் பண்ணி தான் போவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து வர்றீங்க, மதுரை வரணும். இப்போ திண்டுக்கல்ல வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா விராலி மலை வழியாக வந்துட வேண்டியது. அப்படி சுற்றி தான் வர முடியுமே ஒழிஞ்சு அந்த சைக்ளோனுக்குள்ளே உள்ளே போய் வெளியிலலாம் வர முடியாது. அது வந்து ரொம்ப டேஞ்சர் தான். எப்போவுமே யாரும் போக மாட்டாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம், அதனால் யாரும் போக மாட்டாங்க.
1: திடீர்னு கப்பலில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு துவாரம் ஓட்டையை விழுந்துருச்சு அப்படின்னா கடல் நீர் உள்ளே புகுந்துச்சுன்னா அது கப்பலுக்கு ஆபத்து. அந்த மாதிரி சம்பவங்களாம் நடந்திருக்குதா உண்மையிலேயே?
0: இல்லை, உண்மையிலேயே நடந்திருக்கு. அதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. டிஜி ஷிப்பிங்லேருந்து IMO-லேருந்து வச்சுருப்பாங்க. ஹையஸ்ட் கெப்பாசிட்டி பம்பை வச்சு டைரெக்டாக பம்ப் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்போது நாங்கள் வந்து கடல் வந்து பொல்யூஷன் ஆயிடுது அப்படின்லாம் பார்க்க மாட்டோம். அங்கே இருக்கிற ஆட்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக டைரெக்டாக பம்ப் பண்ணி எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடுவாங்க. அடைக்க முடிஞ்சதை மேக்ஸிமம் வந்து அங்கேயே ஒயிட் சிமெண்ட்டு, குயிக் சிமெண்ட்லாம் இருக்கும், ஒயிட் சிமெண்ட்லாம் இருக்கும், பாக்ஸ் போட்டு உடனே லேசாக சீப்ப விட்டானா டக்குன்னு அடைக்க பார்ப்பாங்க. பெருசாக ஓட்டையாயிருச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம

0: லைஃப் போட்டெல்லாம் இருக்கும் தனியாக, அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நாங்களும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனுவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கள் சர்டிஃபிகேட்டை ரெனுவல் பண்ணுறதுக்கு மெரெயின் காலேஜஸ் நிறையா இருக்கும். மதுரையில் ஆர்எல் இருக்குது, அதே மாதிரி இது பாண்டிச்சேரியில் இருக்குது, சென்னையில் ஒரு HIMT அப்படின்னு ஒரு 3-4 காலேஜெலாம் இருக்குது. இங்கெல்லாம் போய் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்போம். கப்பல்லையும் வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து லைஃப் போட்டெல்லாம் வந்து ட்ரைனிங் ட்ரில் நடக்கும். அதை எப்படி லோவர் பண்ணுறது, எப்படி திருப்பி செட் பண்ணுறது, நம்ம எப்படி அதுக்குள்ளே உட்காடுறது எல்லாமே சொல்லி தருவாங்க. ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கீழே இருக்கவங்களுக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த லைஃப் போட்டை இறக்கி தப்பிச்சிடலாம். அதனால் டெத்து பெனல்ட்டிலாம் வர்றதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப கம்மி தான். அவங்க வந்து அவேர்னஸாக இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இங்கே இருக்க மாதிரி யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க 100% ஷியூராக இருக்கும்போது மட்டும்தான் அங்கே சர்வைவ் ஆகி தப்பிக்க முடியும். ஏன்னா யாருக்கும் யார் வேலையும் பார்க்கறதுக்கு நேரம், இப்போ ஒருத்தருக்கு லைஃப் ஜாக்கெட் போட தெரியல, ஃபிக்ஸ் பண்ண தெரியல, இல்லை ஏதோ அதில் உள்ள சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியலன்னா மொத்தத்தையுமே எல்லாத்தையுமே பாதிக்கும். 2 நிமிஷத்துக்குள்ளே இறக்கி போயிடணும் அப்படின்னா 2 நிமிஷத்தில் இறக்கி நம்ம அங்கேருந்து எவாக்குவேட் ஆயிடணும். அதனால் எல்லாத்துக்குமே வெல் ட்ரெயின்டு தான் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் அதில் எந்த பிரச்சனையும் வராது.
1: கடல்வாழ் உயிரினங்கள் அதாவது ராட்சச திமிங்கலம்லாம் இருக்கும், அதனால் இந்த கப்பலுக்கு ஏதாவது பாதிப்புகள் உண்டாகுமா, அந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது உருவாகி இருக்குதா?
0: கார்கோ கப்பலுக்கு வந்து கடல்வாழ் உயிரினங்களால் பாதிப்பு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் வந்து இல்லை. ஏன்னா மீன் பிடிக்கிற சின்ன சின்ன கப்பல்களை வந்து அது வெண்மை கீழே தள்ளிவிடலாம். இந்த கார்கோலாம் வந்து 1.5 டன்னு 2 லட்சம் டன்னு இருக்கும். அந்த கடல்வாழ் உயிரினங்கள் அதிகபட்சம் போனால் 1 டன்னு 2 டன்னு தானே இருக்கும். அதனால் கப்பல்னால அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் தான், ஏதாவது கப்பலில் வந்து மோதி அதுக்கு காயங்கள் ஏற்பட்டு அது இறந்தாலே வழியே, அந்த உயிரினங்கள்னால கப்பலுக்கு எதுவும் இல்லை, எந்த விதமான பாதிப்பும் இருக்காது.
1: நங்கூரம் போடுறாங்கல்ல?
0: ஆமாம் சார்.
1: அது வந்து சில காணொலியெல்லாம் பார்க்கும்போது நடுக்கடலில் கப்பல் போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டு இருக்கும்போதே அந்த நங்கூரத்தை செலுத்துகிறாங்க. இப்போ நம்ம துறைமுகத்தில் இம்பார்ட்ட போகிறோம்னா முன்கூட்டியே இத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம நங்கூரம் போடணுமா அப்படின்னு ஏதாவது கணக்கீடு இருக்குதா? எப்படி சார் அந்த நங்கூரம் போடுறதுடைய முக்கியத்துவம் என்ன?
0: இல்லை போர்ட்டுக்கு போகிறோன்றதுக்காக நம்ம நங்கூரம் போடணுங்கிறது இல்லை சார். இப்போ ஒரு ஏதோ ஒரு போர்ட்டு, இப்போ தூத்துக்குடி, சென்னை, கல்கத்தா எங்கேயோ போகிறோம், ஒரு பைலட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அவர் காலையில் ஒரு 9 மணிக்கு வர்றேன், நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி இல்லை அந்த பொசிஷன் கொடுத்துருவார். நம்ம போவோம், அவங்க வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டில் இருந்து வர முடியாமல் இப்போ நமக்கு VHF கூப்பிட்டு சொல்லுவாங்க, பைலட் கேன்சல்னு சொல்லுவாங்க. அப்போ கப்பலை நம்ம அங்கேயே நிப்பாட்டி வைக்க முடியாது. ஏன்னா கப்பல் காற்று வந்து ஏதாவது ஒரு பக்கம் தள்ளிட்டு போவோம், கரையை பக்கம் தான் தள்ளும். அதுக்காக வந்து அங்கே எவ்வளோ டெப்த்துன்னு பார்த்துட்டு அந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆங்கர் சின்ன கீழே இறக்கிடுவாங்க. அந்த ஆங்கர் போய் கீழே போய் அந்த மட்டில் பட்டு நிற்கணும். நின்றுச்சுன்னா கப்பல் அதே ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக பண்ணுறது தான் அது.
1: நீங்கள் இப்போ ஒரு பொறியாளராக இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வருட அனுபவம் சார் இந்த கப்பல் போக்குவரத்தில்?
0: நான் வந்து சார் May 28, 1997 ஸ்டார்ட் பண்ணேன்.
1: 29 வருடங்கள் ஆகி
0: 29 வருடங்கள். இந்த May 28 வந்துச்சுன்னா 29 முடிஞ்சு 30 ஆரம்பிக்கும் சார். 30.
1: இதற்கு என்ன படிப்பு இருக்கு?
0: மெரெயின் இன்ஜினியரிங் தனியாகவே இருக்கு சார். தமிழ்நாட்டில் நிறையா காலேஜஸ் இருக்குது மெரெயின் இன்ஜினியரிங் பண்ணலாம். இது போக கவர்மெண்ட் சைடில் வந்து DMIT கல்கத்தாவில் வச்சுருக்காங்க, NIPM சென்னையில் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. ரொம்ப சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம ஹாஸ்டல் ஃபீ கட்டினா போதும், நிறையா பணம் செலவாகாது. நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கணும், ஒரு 90% மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தோம்னா இங்கே எல்லாம் போகலாம். போயிட்டோம்னா வந்து இப்போ இந்த காலேஜஸ்லாம் வந்து ரெப்யூட்டட் காலேஜ், கவர்மெண்ட் சைடில் போயிட்டோம்னா 200% நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்துடும். அவங்களே கேம்பஸ் இன்ட்ரிவியூ வருவாங்க ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோனையுமே. செகண்ட் இயர்லேயே கப்பலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க செமஸ்டர் லீவில். எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த DMIT தான் போகிறாங்க, எடுக்கிறதுக்காக போகிறாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் தான் போகிறாங்க.
1: அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி சார், இதை கண்டிப்பாக நம்ம பேசியே தான் ஆகணும். இப்போ எங்கே பார்த்தாலும் சூழல் மாசுபாடு அடையுது, அதே போல் அதில் ஒன்று தான் இந்த கடல் மாசுபாடு. நிறைய கண்டெய்னர் வரும், ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாகி அந்த எண்ணெய் கழிவுகள் பூரா அந்த கடல் நீரில் கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கெல்லாம் பாதிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு எண்ணெய் கசிவு ஏற்படுது அப்படின்னா அது வந்து எப்படி சமாளிக்க முடியும், எப்படி அதை தீர்க்க முடியும்?
0: கப்பலும் கப்பலும் மோதிக்கிறதுலாம் சில இடங்களில் வந்து எண்ணெய் கசிவு வருது. அப்படி பெரிய மேஜர் ப்ராப்ளம் வரும்போது அதை வந்து கப்பலில் இருக்கவங்கனால ஒன்றும் பண்ண முடியாது சார். நியரஸ்ட் கோஸ்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க வந்து அதுக்கு உண்டான ஆட்கள் தனியாக ட்ரெயினப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சுற்றி பூம் போட்டு, அந்த ஒரு பூம்னா அந்த அப்சர்வன்ட் மாதிரி இருக்கும், கப்பலை சுற்றி போட்டுட்டு அந்த ஆயில் வெளியே போக விடாமல் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. பம்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர் அப்படியே மேலே எடுத்து ஸ்க்யூஸ் பண்ணி புழிஞ்சு எடுப்பாங்க. போர்ட்டில் நம்ம பங்கர் பண்ணும்போது சமயங்களில் வந்து அந்த பைப்பு ரப்சர் ஆகிட்டு லேசாக வரும், அதை கப்பலில் இருக்கவங்களே க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் எந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட் அத்தாரிட்ட பெர்மிஷன் வாங்கினா தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல் தண்ணியில் கலந்துட்டால் அந்த ஆயில்

0: எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது. போர்ட் அத்தாரிட்டி இருக்கும், அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கெமிக்கலை போட்டோம்னா கடல் வாழ் உயிரினங்கள் எப்போ இறந்துடும். அதுக்காக அந்த ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் ஸ்டாக் வச்சுருப்போம், அதையும் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது.
1: கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சர்வதேச அமைப்புகள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா?
0: இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன் சார், இவங்க தான் வந்து குருவிலிருந்து கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்துறது, எந்த கப்பலுக்கு எவ்வளோ லைஃப் போட் கெப்பாசிட்டி இருக்குன்னு எல்லாம் இவங்க தான் சார். மேண்டேட்டரி பாடியே இவங்க தான். வருஷத்துக்கு அப்போ ஒரு தடவை கூடி பேசி ஐஎம்இ கொண்டு வருவாங்க, அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஐ எல்லாம் கொண்டு வந்து, புது புது மெர்ச்சன்ட் ஷிப்பிங் நோட்டீஸ்னு இருக்கும், புதுசாக ஏதாவது இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா அதை பூரா அந்த சீஃபேரருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இவங்க தான் சர்க்குலர் எல்லாமே கொடுப்பாங்க சார். இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா டிஜி ஷிப்பிங்க்கு வந்துடும், அதே மாதிரி யூஎஸ் போனீங்கன்னா யூசிஜி வந்துடும், சிங்கப்பூர் போனீங்கன்னா மெரிடைம் போர்ட் அத்தாரிட்டின்னு இருக்கும், ஆஸ்திரேலியாவில் அம்ஸ்டான் வச்சுருப்பாங்க. இவங்க ஐஎம்ஓ வந்து இவங்க எல்லாத்தோடையுமே கனெக்ட் ஆகிருக்கும். இவங்க தான் ஐஎம்ஓ தான் மேண்டேட்டரி பாடி மொத்தமே.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். கப்பல் போக்குவரத்து மனித வாழ்க்கையோட எப்படி ஒன்றி போய் இருக்குது? போக்குவரத்துனா அது வந்து பயணிகளை ஏற்றி கொண்டு போனாலும் சரி, இல்லை வணிகத்துக்கு போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வந்து அது பயன்படுது, அதற்கு உண்டாகக்கூடிய செலவுகள் என்ன, எரிபொருளுடைய தேவைகள் என்ன, முக்கியத்துவம் என்ன, உங்களுடைய பணி அனுபவங்கள் என்னென்ன அதில் இருந்திருக்கு அப்படின்னு பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை கடலும் கப்பலும் நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் பங்கேற்றார் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள், உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: இரவு 10 மணி, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்.
2: ये आकाशवाणी है, प्रस्तुत है विशेष श्रृंखला। इसके अंतर्गत आज सुनिए मोदी सरकार के 12 साल किसान कल्याण और किसान केंद्रित नीतियों के माध्यम से किसानों का सशक्तिकरण। इसमें भाग ले रहे हैं राजनीतिक विश्लेषक शेखर अय्यर और वरिष्ठ पत्रकार एसपी सिंह। कार्यक्रम का संचालन कर रही हैं सोनू सूद।
3: दिस इज आकाशवाणी। इन द स्पेशल सीरीज Now we bring a discussion on 12 years of the Modi government, empowering farmers through welfare and farmer-centric policies. Participants are Shekhar Iyer, political analyst, and SP Singh, senior journalist. The moderator is Sonu Sood.
4: In the last 12 years of NDA government, Prime Minister Narendra Modi has continually stressed on farmers' welfare as one of the topmost priorities of the government. Agricultural production and agricultural exports have gone up steadily, and we have become a leading producer of food grains, millets, milk, coconut, spices, fruits, vegetables in the world. While ensuring food security for 140 crore Indians, the strong agricultural growth

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நட்சத்திர கீதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் ரசிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கக்கூடிய பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக பி. சுசீலாவின் தனிக்குரலில்.
1: சிட்டுக்குருவி தங்கோடு

கேட்ட அந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலாவோட குரல்களில் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். இனி அடுத்த பாடலாக குங்குமம் திரைப்படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதிகாலை 5:45 துமது தொடங்கும் எமது நிகழ்ச்சியில் மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல் 282 கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 அறிவிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்கியவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000. காலை 7:10 மதுரத்தண்டல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நேர்த்தியான நெகிழி பயன்பாடு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தண்டல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், இதில் தென்னை மரம் குறித்த தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 8:45 வானொலிக்கு 90 இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 9 மணிக்கு அரங்கிசை கே சத்யநாராயணன் அவர்களோட கீபோர்ட், முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌழி அவர்களோட வயலின், ஹனுமந்தபுரம் ஜே

0: புவராகன் அவர்களோட மிருதங்கம், நெற்குண்டம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்களோட கஜிரா. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 மதுர தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் டி ருக்மணி அவர்களோட வயலின் இசை கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், பாரம்பரியமும் புதுமையும் குறித்த பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே பி ரேகா அவர்களுடன் ஒரு நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே சோபனா. தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் கண்ணாடியால் கட்டப்படும் உயரமான கட்டிடங்கள் பற்றிய தகவல், உங்களுக்காக பகுதியில் மன ஆரோக்கியமே, இதில் பெண்களின் மன நலனுக்கான ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநிலத்தில் செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், தேசிய வலுதூக்குதல் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகத்தின் 2 பகுதி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம், 5:27 மாலை ஒளிபரப்பு தொடங்கும், 5:30 NCERT, 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல், 6:30 மாநில செய்திகள், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்குலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பல அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா, கடலும் தமிழ் கவிதைகளும் உரை வழங்குகிறார் மாணவி கே மணிஷா, அம்மாவின் தாளாட்டு முதல் இசை உரை வழங்குகிறார் மாணவி ஜே ஜோசா சலோமி அவர்கள், 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம். இனி தொடர்வது இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: The government has constituted a one-member committee to probe into matters relating to procurement of services for on-screen marking OSM system by Central Board of Secondary Education, CBSE. OSM is a new digital evaluation system introduced by CBSE this year for Class 12 board examinations, replacing traditional paper checking. The committee will be chaired by Chairperson of the Capacity Building Commission's S. Radha Chauhan. The committee will submit its report within a month to the Department of Personnel and Training. Meanwhile, the CBSE today officially activated online portal for verification of marks and re-evaluation of answer sheets of Class 12 students. Our correspondent reports that the facility is available only to those students who have obtained scanned copies of their evaluated answer books. A Delhi court today extended the judicial custody of 5 accused in the NEET paper leak case till 15th of this month. Yesterday, 2 other accused were sent to 14 days of judicial custody. The CBI has arrested 13 accused in the case so far. Last month, the National Testing Agency cancelled the National Eligibility Cum Entrance Test held on 3rd May amid allegations of paper leak. A re-examination has been scheduled for 21st of this month. India has rejected any role for third parties to resolve its boundary matters with Nepal, days after Nepalese Prime Minister Balendra Shah sought involvement of China and the UK to address the long-standing dispute. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said both sides have established bilateral mechanisms to deal with all aspects of the border matter.
2: While close to 98% of India-Nepal boundary has been demarcated, there are some unresolved segments. The shifting of the course of Gandak River has resulted in this situation. In addition, there are cases of cross-border occupation and encroachment of no man's land in demarcated segments of the boundary, which are currently being mapped jointly. We have established

இதுவரை இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்டீர்கள். நேரம் முன்னிரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். இனிய இரவாகட்டும் நேயர்களே. வணக்கம். ஜெய் ஹிந்த்.